நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 17 திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணித்திங்கள் 24 2026 ஜூலை மாதம் 8 புதன்கிழமை. மதியில 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50 நிமிடம் 45 நொடி.

0: பொருந்தி இருந்தாலும் உட்பகை உண்டான குடும்பத்தில் அகத்தே பொருந்தி இருக்க மாட்டார்கள். குறள் எண் 887 அதிகாரம் உட்பகை.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள். சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் இப்பொழுது கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் 4 அறிவோம். தமிழர் ஓவியக்கலை எழுதி வழங்கியவர் ஏ. ஆர். லட்சுமணன் அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் சு. கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீபிரகாஷ் துரைசுவாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம், 7:45 நகர்வலம், புது பொலிவு பெறும் சென்னை, சி. அனுசயா அவர்கள் எழுதிய செய்திக்கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

8:30 திரைகாணம், 9 மணிக்கு அரங்கிசை. அனாகிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு. ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ். கந்தசுப்ரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி. விஜயராகவன் அவர்கள் கஞ்சீரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதலில், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், சுவாதி ரங்கநாத் அவர்களின் பாட்டு. ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம், வெற்றி கொடி கட்டு. பெண் தொழில் முனைவோர் கே. நித்யா அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். பால் பற்களை பாதுகாப்போம். பெற்றோர்கள் கவனத்திற்காக, உங்களுக்காக நலம் தரும் நம் பாரம்பரியம். சோள புட்டு செய்முறை தகவல் வழங்குபவர் உணவு தயாரிப்பாளர் எஸ். செல்வலட்சுமி அவர்கள். பிற்பகல் 2:40 விளையாட்டு அரங்கம், விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆலோசகர் முனைவர் சி. விஜய் அவர்களுடன் நேர்முகம் முதற் பகுதி. 2:55 வானிலை, மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரை இசை, 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி. மணிகண்டன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 9 பகுதி, காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுழல், 9:30 அரங்கிசை. வி. பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம். ஆர். கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஹெச். சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடுவார்.

0: திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல்நினோ பாதிப்பால் பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்ட பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்ப பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:02:50. நேர்களை 101.4 MHz FM ரெயின்போவில் இன்று காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கிச்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷா ரெயின்போ, 8:10 விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பின் ஒளிப்பதிவு கேட்கலாம். 9:02 ரெயின்போர, 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன், 12 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் குறித்த தகவல்கள், 12:05 ஹாய் ஸ்நேகிதியே, 1 திரைகாணம், 2:15 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், ஆர்த்ரிட்டிஸ் குறித்து எலும்பியல் நிபுணர் டாக்டர் விஜயகுமார் அவர்களுடன் நேர்முகம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டுப் போட்டிகள் 2026 நிகழ்வின் அன்றாட தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 ரெயின்போ ராகங்கள், 10 ரெயின்போ ரீவைண்ட். இன்று காலை 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, சிறுகதை வழங்குபவர் லிங்கமனேனி சுஜாதா அவர்கள், 1:10 இசைமலரில் ஆர் மாலினி அவர்களின் பாட்டு, வி மிருதுலா அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், 2:30 லய விநியாசம், குடியாத்தம் டி ஜி குமார், போரூர் எஸ் ஆர் ஜெயவேல் ஆகியோரின் தவில் இசை, மிஸ்ர சாப்பு தாளம். நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has called for a stronger India-Indonesia strategic partnership, saying it will contribute not only to the prosperity of the two nations, but also to regional and global peace and stability. Addressing the Indonesian Parliament in Jakarta yesterday, Mr. Modi said,

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திரு

0: ஜானகி. எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: நாளது சிறக்க நா காப்போம், யாகாவாராயினும் நாகாக்க என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. நாம் ஒருவருக்கொருவர் நல்லுறவு கொள்ள பிறர் மனம் நோகாதவாறு நற்சொற்களை பேச வேண்டும். எப்படி நற்சொற்களையே பேசி நல்லவர்களாகவே இருப்பது என்ற கேள்வி எழுவது இயற்கையே. ஏனெனில் நமக்கும் ஆத்திரம், கோபம், அழுகை, ஏமாற்றம் போன்ற முரணான உணர்வுகள் எழக்கூடிய சாமானிய மனிதர்கள்தானே. இத்தனை உணர்வுகளையும் சகித்து கொண்டு அல்லது மறைத்து கொண்டு எங்கனம் முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்டு நாம் பேசுவது என்பதே நமக்கான சவால். இந்த சவாலை சமாளித்தால் நாளது சிறக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு நாம் தூங்கச் செல்வதற்கு முன்பு நாம் பேசிய வார்த்தைகளை எண்ணி பார்க்க வேண்டும். நம் மனம் ஒரு வெள்ளைத்தாள். அந்த வெள்ளைத்தாளில் நாம் பேசிய ஒவ்வொரு முரணான, கடினமான, பிறர் மனம் நோகும்படியாக பேசிய சொற்களை பட்டியலிட வேண்டும். அமைதியாக நிதானமாக யோசித்து பார்த்தோமேயானால் நாம் சொற்களால் யாரையெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறோம் என்பது புலனாகும். இது போன்ற தவறுகளில் நாம் நம் மனத்தோடு மட்டுமே போராடினால் மனிதர்களோடு போராட தேவை ஏற்படாது. ஏனெனில் அரையடி நாக்கு ஆறடி மனிதரை சாய்க்கும் வல்லமை கொண்டது. எதிரில் நிற்கும் மனிதனை மகத்தானவனாக்கும் கலை நம் நாவில்தானே உள்ளது. இனிய சொல் அறத்தின் அடையாளமல்லவா? எனவேதான் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற என்கிறார் வள்ளுவர். அதாவது பணிவும் இன்சொல்லும் மனிதனுக்கு அழகிய அணிகலன்கள் என்பதை வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். பிறர் மனம் நோகாத வகையில் இனிமையாக பேச வேண்டும் என்பதனை அவ்வை நயம்பட உரை என்கிறார். மொழிவது அறமொழி என்ற நம் அவ்வையின் நீதி நமது பேச்சு அறநெறியுடனும் பயனுடனும் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. இப்படி நல்ல பேச்சுக்களை பேசுவதில் நமக்கு என்ன கடினம் வந்துவிடப் போகிறது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றல்லவா? நல்ல இனிமையான சொற்கள் இருக்க ஏன் காய்க்கு ஒப்பான கடுமையான தீய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கேட்பது நமக்கான கேள்விதானே. ஒருவரின் தவறை உணர்த்த தகாத சொற்கள்தான் ஆயுதமா என்ன? அவர்களுக்கு புரிய வைக்க மௌனத்தாலும் இயலுமே. அமைதியாக அவர்களை கடந்து சென்று விட்டால் அல்லது அவர்கள் அமைதியான பின் நாம் எடுத்துரைப்பதன் வழியாக அவர் தம் தவற்றை நாம் உணர்த்தவியலும். அந்த நாள் அவர் வாழ்வில் மறக்க ஒண்ணா நாளாக, மீண்டும் அந்த தவற்றை செய்யவிடாத நாளாக அமையும் என்பது மட்டும் நிச்சயம். நம்முடைய நாளின் மகிழ்ச்சியும் நம் எதிரில் நிற்பவரின் நாளின் மகிழ்ச்சியும் நாவடக்கத்தில்தான் உள்ளது என்பதை நாம் அறிந்துணர வேண்டும். சிந்தனையாளர் சாக்ரட்டிஸிடம் ஒருவர் மற்றொருவரை பற்றி செய்தி சொல்ல வேகமாக வந்தபோது சாக்ரட்டிஸ் அவரிடம் மூன்று கேள்விகள் கேட்டாராம். ஒன்று, சொல்ல வந்த செய்தி உண்மையா? இரண்டு, அது நல்ல செய்திதானா? மூன்று, அச்செய்தி பயனுள்ளதா? ஆக இந்த மூன்றிற்கும் ஆம் என்ற பதில் வந்தவரிடமிருந்து வந்தால் அது சரி, இல்லை என்றால் அவர் அதை சொல்லவே வேண்டாம் என்று கூறிவிட்டாராம். நாவடக்கத்தின் சிறப்பிற்கு இதை போன்ற எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? ஆப்ரஹாம் லிங்கன் கோபம் வந்தால் உடனே அந்த கோபத்துக்குரியவருக்கு பதில் எழுதுவாராம் கடிதம் வழியாக. ஆனால் அந்த கடிதத்தை அனுப்பாமல் கிழித்து விடுவாராம். காரணம், கோபத்தில் சொன்ன சொல்லும் எழுதிய வார்த்தையும் உறவை அழித்துவிடும் என்பதால். ஆக நாவை கட்டுப்படுத்துவது என்பது வெறும் மௌனமாக எதுவும் பேசாமல் இருப்பதல்ல. இதை இந்த இடத்தில் இவ்வளவுதான் பேச வேண்டும், அதை இப்படித்தான் பேச வேண்டும் என்பதை அறிந்து பேசுவதே அறிவார்ந்த செயல். வள்ளுவம் கூறும் சொல்வன்மையும் அடக்கமுடைமையும் நம் அன்றாட வாழ்வில் வாசித்து நேசித்து கடைபிடித்து நாவை காத்தால் நாளது சிறக்கும், இந்நாள் நன்னாளாக அமையும்.
0: எனைத்தானும் நல்ல

0: வை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15:45. ஆகாஷ்வாணி. வழிபாடு. முதலில் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன், டாக்டர் சீர்காழி டி. சிவச்சிதம்பரம் ஆகியோர் பாடிய பாடல்.

நேரம் 6:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் அடுத்து ராமநாதபுரம் எஸ்எஸ்ஏ வாசித் பாடியிருக்கும் பாடல்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனித்திங்கள், 24 புதன்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.

0: அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும்பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. இரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகள் அளவிற்கு அதிகமான இரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். வேளாண் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரூபாய் 2 கோடி வரை கடன் பெறலாம்.
1: மத்திய அரசு வேளாண் கட்டமைப்புகளை மேம்படுத்தும் திட்டத்தில் 2025-2026 நிதியாண்டில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு 20.98 கோடி கடன் வழங்கப்பட்டது. இதை மேலும் 6 மாதங்களுக்கு, அதாவது 30/9/2026 வரை நீட்டிப்பு செய்து 2026-2027 ஆண்டிற்கு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரையிலான கடனுக்கு 9% வட்டியில் 7 ஆண்டு காலத்திற்கு ஆண்டிற்கு 3% வட்டி குறைப்பு வழங்கப்படுகிறது. மேலும் கடன் உத்தரவாதம் திட்டத்தின் கீழ் 2 கோடி வரை பிணையக்கடன் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் கூட்டமைப்புகள், சுய உதவிக்குழுக்கள், வேளாண் தொழில் முனைவோர்கள், அறவே ஆலை உரிமையாளர்கள், உணவு பதப்படுத்துவோர், கூட்டுறவு சங்கங்கள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் பயன்பெறலாம். அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை திட்டங்களான மின்னணு வணிக மையங்கள், சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள், சிப்பம் கட்டும் கூடங்கள், பழம் பழுக்க வைக்கும் கூடங்கள், முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள், ட்ரோன் தெளிப்பான்கள், இயற்கை வேளாண் இடுபொருட்கள் தயாரிப்பு மையங்கள், நெல், நிலக்கடலை, கரும்பு அறுவடை இயந்திரங்கள் போன்றவை வாங்க கடன் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பயனாளிகள் https://agriinfra.dav.gov.in என்ற இணையதள முகவரியில் விரிவான திட்ட அறிக்கையுடன் தாங்கள் விரும்பும் வங்கிக் கிளைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களை அறிய வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அல்லது வேளாண்மை துணை இயக்குனர், இணைப்பதிவாளர், பொது மேலாளர், மாவட்ட தொழில் மையம் அல்லது நபார்டு வங்கி மாவட்ட வளர்ச்சி மேலாளரை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். கூடுதல் விவரங்களுக்கு செங்கல்பட்டு வேளாண்மை அலுவலரின் அலைபேசி எண்ணான 9080640338 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
0: செங்கல்பட்டு மாவட்ட கால்நடை வளர்ப்போருக்கு காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் திருக்கச்சூர் கிராமத்தில் கால்நடைகளில் கட்டித்தோல் நோய் பாதிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் கால்நடை கிளை நிலையங்களை அணுகி கட்டித்தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டுமாறு காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குனர் அறிவிக்கின்றார். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பயிர் சாகுபடி செய்கிறாங்களோ, ரகங்கள் செய்கிறாங்களோ, அதையே செய்யாமல் புதிய ரகங்களை வந்துட்டு தேர்வு செஞ்சு அந்த ரகங்களை வந்துட்டு வீரிய ஊட்டு ரகங்களையும் நம்ம பயிர் சாகுபடி செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம பயிர் சாகுபடி செய்கிறப்போ காய்கறி பயிர்கள் வேப்பம் புண்ணாக்கு நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதாவது 1 சென்ட்டுக்கு 1 கிலோன்ற அளவில் வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி விதைகள் நம்ம வந்துட்டு சேகரிக்கிறோம், கண்டிப்பாக நோய் பாதிக்காத, பூச்சி பாதிக்காத நல்ல வளமான செடியிலிருந்து விதையை தேர்வு செய்கிறது மிக மிக முக்கியமானது. இதுலேயே கிட்டத்தட்ட 50% அளவுக்கு நம்ம பூச்சியை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம்.
0: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது

0: சுனார் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சானங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த இரண்டு பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழுவுரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். சென்னை மாவட்ட கால்நடை வளர்ப்போருக்கு, சென்னை மாவட்டம் அடையாறு பகுதியில் உள்ள கால்நடைகளில் ஆகஸ்ட் 2023 கட்டித்தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் கால்நடை மருந்தகம் சைதாப்பேட்டை கால்நடை பன்முக மருத்துவமனையை அணுகி கட்டித்தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டுமாறு காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அழற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பிடாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோலை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளி மிக்க நாளில் தடவிவிட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: மனிதர்களுக்கு உண்ண உடுக்க உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
3: ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று

0: மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். தற்சார்பு நிலையை நோக்கிய இந்தியாவின் பயணம் இந்தோனேஷியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசியான் நாடுகளுக்கும் வலுவான உந்து சக்தியாக மாறியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கல் சீராக தொடரும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்காமல் தொடரும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று கூறினார். அண்மையில் மேற்காசியாவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உலக அளவில் எரிபொருள் வழங்கலில் இடையூறு ஏற்பட்ட போதிலும் இந்தியா ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் சவால் நிறைந்த சூழலை திறம்பட கையாண்டதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி, பரவலான இறக்குமதி உத்திகள் போன்றவற்றால் அந்த சூழலை மத்திய அரசு கையாண்டு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் முதலமைச்சரின் பயணத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று திமுகவினர் நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளானதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் சம்மன் அனுப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் தவிர்ப்பது ஏன் என்றும் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினருடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு என்எல்சி பங்கு விற்பனையை கைவிட்டால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீதான புகார் தொடர்பாக போக்குவரத்துத்துறை இயக்குநருடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும், அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முதலுதவி பெட்டி, அவசரகால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை வாகனங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர்

0: பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அரவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதுடன் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு தடையின்றி உணவுப் பொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கட்ரமணன் அப்போது வலியுறுத்தினார். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த உரம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வ பாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ ₹20 வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கிச் செல்லும் பொதுமக்கள், விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைநிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை, விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மற்றும் மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்த் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து, அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55 நிமிடம் 30 நொடி.

0: மிக நேர்த்தியடைந்த கண்களுக்கும் பார்வைக்கும் முந்தைய பல்வேறு படிநிலைகள் இயற்கையின் தேர்வால் உண்டானவை. இந்த படிநிலைகளை நேர்கோட்டு மூதாதையரிடம் காண சாத்தியமில்லை. அதனால் ஒரே குழுவினத்தை சேர்ந்த உயிரினங்களிலும் ஒரே இனத்தின் கிளைகளையுடைய வழித்தோன்றலாக வந்த உயிரினங்களிலும் ஒரே மூல பெற்றோர் வடிவத்தின் வழித்தோன்றல்களிலும் காண வேண்டியுள்ளது. தற்போது வாழும் முதுகெலும் உள்ள விலங்கினத்தின் கண் அமைப்பில் மிக சிறிய படிநிலைகளை மட்டுமே பார்க்க முடியும். பாறை படிவ உயிர்களில் எதையும் காண முடியாது. கண்ணின் மிக சிறிய படிநிலை கணுக்காலிகளில் தொடங்குகிறது. இக்கணுக்காலிகளின் அதாவது ஆர்டிகுலேட்டா வகுப்பின் கண் நரம்பில் நிறமிகள் பூசப்பட்டுள்ளன. மற்றபடி வேறெந்தவித வேலைப்பாடும் இல்லை. இதனை அடிநிலை கட்டம் எனலாம். இதிலிருந்து இரண்டு அடிப்படையான வேறுபட்ட கிளைகள் பலவிதமான அமைப்புகளின் படிநிலைகளை கொண்டு கிளைத்தன. நண்டு, ரால், லாப்ஸ்டர் உயிரினங்களில் காணப்படுகிற கண்களின் அமைப்புகளின் படிநிலைகள் ஒருவாறாக உள்ளன. இயற்கையின் தேர்வினால் நிறமிகள் பூசப்பட்ட ஒரு கண் நரம்பும் அதனை மூடிய புலனாக்கத்தக்க சவ்வும் மிக நேர்த்தியான ஒரு கண்ணாக கணுக்காலி வகுப்பில் உருவானது. இவ்வகுப்பில் மண்புழுக்கள், பூரான்கள், கரப்பான்கள், ஈ, கொசு, சிலந்தி வகைகளும் அடங்கும் என்ற சார்லஸ் டார்வினின் நீண்ட மேற்கோளில் கண்களின் பரிணாம வளர்ச்சியை விளங்கிக் கொள்ள முடியும். மழை குளிர்காலங்களில் அதிக அளவில் காணப்படும் தும்பிகள் சராசரியாக 4 முதல் 6 அங்குல நீளமும் ஊசி தும்பிகள் 3 அங்குல நீளத்திலும் காணப்படுகின்றன. தலையுடன் ஒட்டி பக்கத்திற்கு ஒன்றாக நல்ல பார்க்கும் திறன் கொண்ட கண்களை தும்பிகளும் சற்று அகன்ற நிலையில் ஊசி தும்பிகளின் கண்களும் அமைந்திருக்கும். பறக்கும் நிலையிலேயே பூச்சிகளை வேட்டையாடும் தும்பிகள் ஊசி தும்பிகள் மட்டுமின்றி தகைவிலான், பச்சை பஞ்சுருட்டான் போன்ற பறவைகளுக்கும் பார்வையும் உணர்திறனும் அசாத்தியமான வேகத்தினாலும் இது சாத்தியப்படுகிறது. உயிரினங்களின் கண்கள் பரிணாம வளர்ச்சி பற்றி நாளையும் அறிந்து கொள்வோம்.
1: இடம்பெற்றது சூழல் அறி

தமிழ்நாடு கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான முன்னெச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 68%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 30.1 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 57%. சென்னைக்கும் அதன் புறநகர் பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது புத்தம் புது காலை. மகிழ்ச்சி என்பது மனிதனுக்குள்ளேயே இருப்பது தானே தவிர வெளியேயுள்ள வேறு எவ்வித புற காரணங்களாலும் வருவதல்ல. மகிழ்ச்சி என்பது மனிதனுக்குள்ளேயே இருப்பது தானே தவிர வெளியேயுள்ள வேறு எவ்வித புற காரணங்களாலும் வருவதல்ல. ரமண மகரிஷியின் இந்த சிந்தனையுடன் துவங்குகிறது புத்தம் புது காலை.

0: நாளும் அறிவோம் தமிழர் ஓவிய கலை. தகவல்கள் வழங்குகிறார் ஏ ஆர் லக்ஷ்மணன் அவர்கள்.
1: எல்லை கடந்து எங்கும் பறந்து வாழும் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்டு வியக்க வைக்கும் விந்தை மொழி ஓவியம். காண்பவரை கவர்ந்து இழுத்து உள்ளங்களை தன் வயப்படுத்தும் உயர்ந்த கலை ஓவியக்கலையாகும். தமிழ்நாட்டில் சங்க காலத்திற்கு முன்னரே ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. தாம் வரைந்த ஓவியங்களை முதலில் கண்ணெழுத்து என்றே வழங்கியுள்ளனர். தமிழ் இலக்கியங்களில் எழுத்து என்பது ஓவியம் என பொருள் இருந்ததனை பரிபாடல் குறுந்தொகை செய்யுள் அடிகள் தெளிவுபடுத்துகின்றன. எனவே பழங்கால மக்கள் சித்திர எழுத்துகளால் கருத்துக்களை புலப்படுத்தினர். அவையே நாளடைவில் மொழி குறியீடுகளாக வளர்ந்துள்ளன. ஓவியம் வரைவதற்கு நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு முதலியன அடிப்படையாகும். இவ்வாறு வரையப்படுபவை கோட்டோவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒவ்வு என்னும் வினையடியாக பிறந்த ஓவு, ஓவம், ஓவியம் என்னும் இந்த மூன்று சொற்களும் சித்திரத்தையே குறிக்கின்றன. ஓவிய நுள்ள துல்லியது வியப்போன் என கூறும் மணிமேகலை செய்யுள் வரியிலிருந்து தமிழக ஓவியர்கள் புறக்கண் கண்டதை அகக்கண் கொண்டு நோக்கி அதனை அகத்தினின் தீட்டி பின்னர் பிற ஊடகங்களில் வரைந்தனர் என்பது புலனாகிறது. நிறம் தீட்டாமல் வரையும் ஓவியத்திற்கு புனையா ஓவியம் என்று பெயர். புனையா ஓவியம் கடுப்ப என நெடுநல்வாடை குறிப்பிடுகிறது. ஓவிய தொழிலுக்கு வட்டிகை செய்தி என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. வட்டிகை என்றால் துகிலுகை என்பது பொருள். ஓவிய கலைஞர்கள் ஓவியர், ஓவிய புலவன், கண்ணுள் வினைஞன், சித்திரக்காரர், வித்தக வினைஞன், வித்தகர், கிளவி வல்லோன் என பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றனர். தமிழ்நாட்டில் ஓவியங்களாக இன்று காண்பவற்றுள் மிக பழமையானவை பல்லவர் காலத்து ஓவியங்களே. குகை ஓவியங்கள் தமிழகத்தின் ஆதி மனிதர்கள் மலை குகைகளில் வாழ்ந்த காலத்தில் இந்த கலை தோன்றியது. சுவர் ஓவியங்கள் காஞ்சிபுரம் கைலாசநாதர் திருக்கோயிலில் மற்றும் மாமல்லபுரம் குடைவரை கோயில்களில் பல்லவர் கால சித்திரங்களாக சுவரோவியங்கள் காணப்படுகின்றன. தஞ்சாவூர் ஓவியங்கள் சுமார் 400 ஆண்டு கால பாரம்பரியத்தை கொண்ட இந்த கலை மராத்திய மன்னர்கள் காலத்தில் தஞ்சாவூரில் செழித்து ஓங்கியது. இந்த வகை ஓவியங்கள் மரப்பலகையின் மீது துணி ஒட்டி அதன் மேல் சுண்ணாம்பு கலவை பூசி வரையப்படும் ஓவியங்களாகும். இதில் தங்கம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டு கடவுள் உருவங்களும் கம்பீரமாக வரையப்படுகின்றன. ஓலைச்சுவடி மற்றும் துணி ஓவியங்கள் பனை ஓலைகளில் எழுத்தாணியை கொண்டு கோட்டோவியங்களாக வரையப்பட்டு வண்ணங்கள் தீட்டப்படுகின்றன. கதர் துணிகளில் இயற்கை சாயங்களை பயன்படுத்தி புராணக் கதைகள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகளும் வரையப்பட்டுள்ளன. சங்க இலக்கியமான பரிபாடலில் ஓ என்ற எழுத்தே ஓவியத்தை குறிப்பதாக கூறப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரத்தில் மாதவியின் சித்ராபதி மற்றும் கண்ணகியின் ஓவியங்கள் பற்றிய குறிப்புகளும் காணப்படுகின்றன. தமிழர் ஓவியக்கலை என்பது வெறும் கற்பனை சார்ந்தது அல்ல. அது தமிழர்களின் நாகரிகம், பண்பாடு மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளை உலகிற்கு எடுத்துரைக்கும் வரலாற்று ஆவணமாக திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது. நன்றி, வணக்கம்.
0: நாளும் அறிவோம் தமிழர் ஓவிய கலை. தகவல்கள் வழங்கினார் ஏ ஆர் லக்ஷ்மணன் அவர்கள்.

0: மல்லியம் மங்களம் இந்த படத்திலிருந்து ஏ எல் ராகவன், ஏ பி கோமலா பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவுத்திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
0: நேரம் 7:10. புத்த புது காலையில் இனி கேட்கலாம்.
3: தமிழ் அமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள்.
4: தனிப்பாடல் திரட்டு என்பது கிபி 11 முதல் 19 வரை பல்வேறு புலவர்கள் வெவ்வேறு சூழல்களில் எழுதிய உதிரி பாடல்களின் தொகுப்பு. தனித்தனி பூக்களை தொடுத்து கதம்ப மாலையாக கட்டப்பட்டது. சமயம், நீதி, நையாண்டி, சிலேடை நயம், நகைச்சுவை, சமூக நிலை, இறைபக்தி என பல பொருள்களில் காணப்படும் அறிவுரைகள், அறவுரைகள், கவித்திறன்கள் என பல பல செய்திகளை உள்ளடக்கியவையே தனிப்பாடல்கள். அப்படிப்பட்ட பாடல்களின் தொகுப்பு இலக்கிய நவமணிகளின் பொக்கிஷம், புதையல் எனலாம். புலவர்களின் பாடல்களை திரட்டி 1862 சந்திரசேகர கவிராய பண்டிதர், கொட்டாம்பட்டி கருப்பையா பாவலர் போன்றோர் நூலாக்கினர். சுந்தர கவிராயரின் தனிப்பாடல் ஒன்றை பார்க்கலாம். மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால்

0: மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமனைக்கு ஏகும்போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார். மரம் என்ற சொல் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு பொருளில் வரும். ஒவ்வொரு இடத்திலும் மரத்தின் பொருளை பொருத்தி பார்க்க வேண்டும். மரமது மரத்தில் ஏறி அரச மரம், அரசன் ஒருவன் மாவின் மீது குதிரையின் மீது மாமரம், மரமதை தோளில் வைத்து வேலமரம், வேலை தோளில் வைக்கிறான். மரமது மரத்தை கண்டு அரச மரம் போன்ற அரசன் ஒரு வேங்கை புலியை பார்க்கிறான். மரத்தினால் மரத்தை குத்தி வேலினால் வேங்கையை குத்துகிறான். மரமது வழியே சென்று அரசன் வந்த வழியே திரும்புகிறான். வளமனைக்கு ஏகும்போது வளம் நிறைந்த தன் மாளிகைக்கு செல்கிறான். மரமது கண்ட மாதர் அரசனை கண்ட பெண்கள் மரமுடன் மரம் எடுத்தார். ஆலத்தி ஆள் கூட்டல் அத்தி எடுத்து வரவேற்றனர். அரசன் ஒருவன் வேட்டைக்கு சென்று வேங்கையை கொன்று திரும்புகிறான். பெண்கள் அவனை வரவேற்கிறார்கள். இந்த செய்தியை சொல்வதற்கு அரச மரம், மாமரம், வேலமரம், வேங்கை மரம், ஆலமரம், அத்தி மரம் என பல மரங்களை கொண்டு ஆர்வத்தை தூண்டும் பாடலாக கொடுத்து விட்டார் புலவர். 4 கோடி பாடல் கேட்டவனுக்கு அவ்வை எவ்வாறு 4 கோடி பாடல் ஈந்தாள் என்பதை காணலாம். 4 கோடி அளவு பாடல்கள் பாடினால் 1000 பொன் தருவதாகச் சொன்னான் மனம் வராத வள்ளல் ஒருவன். அவ்வை மட்டும் முன் வந்து தான் 4 கோடி பாடல் பாடுவதாக கூற நம்பிக்கையில்லாத அப்பணக்காரன் அவை முன் பாட கேட்கிறான். மதியாதார் முற்றம் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி பெறும். இஃது 1 கோடி. உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். இஃது 2 கோடி. கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும். இது 3 கோடி. கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும். இது 4 கோடி. இப்படி 4 கோடி பாடல் பாடி அவ்வை பரிசில் பெற்றார் என்பர். அவ்வையின் மற்றொரு பாடல் கேட்கலாம். வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான், தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல் வேண்டாங்கான். எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. தூக்கணாங்குருவியின் கூட்டை உருவாக்குவது குளவிகள் சேர்க்கும் வலுவான அரக்கு, பழமையான கரையான் புற்று, தேனீக்களின் தேன் சேகரிப்பு, சிலந்தியின் வலை, இவற்றை மனிதர்கள் கட்ட இயலுமா? இயலாது. நான் தான் எல்லாவற்றிலும் வல்லவன் என்று யாரும் செருக்கு கொள்ளக்கூடாது என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு எனவும் யாருக்கும் ஆணவம் கூடாது என்பதையும் இப்பாடல் கூறுகிறது. தனிப்பாடல்கள் எத்தனை எத்தனையோ அரிய கருத்துக்களை முத்து முத்தாக ரத்தின சுருக்கமாக காட்டுவது வியப்பாகவே உள்ளது.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் சு கலைமணி அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக இரு நாடுகளும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு தீவிரவாதத்தை முறியடிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளை உறுதியாகவும் ஒருங்கிணைந்தும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியான்தோவை

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நடவடிக்கையில் ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச அளவில் தீவிரவாத செயல்களுக்கு நிதி வழங்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வது என்றும் பேச்சுவார்த்தையில் உறுதியளிக்கப்பட்டதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பது என்று அப்போது இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். பின்னர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய திரு நரேந்திர மோடி, உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். அந்நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர், இந்தியா ஆஸ்திரேலியாவில் 3வது உச்சி மாநாட்டில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பங்கேற்கிறார். மேலும் இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் அமைப்பின் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பல்வேறு துறைகளில் எல்நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எல்நினோவால் ஏற்படக்கூடிய அனைத்து சூழலையும் கண்காணிக்கவும், தாமதமாகும் பருவமழையால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படும் தாக்கம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் இணைந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அப்போது பிரதமரின் முதன்மைச் செயலாளர் அறிவுறுத்தினார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் அதற்கான பணிகளை கண்காணிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. பாதிப்பு ஏற்படும் மாவட்டங்களில் போதிய குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும், சிக்கனமான நீரை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பஹ்ரைனுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்ட அவர், அந்நாட்டு பிரதமர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா முன்னிலையில் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபாவை சந்தித்து பேசினார். துணை பிரதமர் ஷேக் ஹாலித் பின் அப்துல்லா அல் கலீஃபாவையும் டாக்டர் ஜெய்சங்கர் தனியாக சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பஹ்ரைனுடனான இந்தியாவின் நீண்டகால நல்லுறவு மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டை அமைச்சர் எடுத்துக் கூறினார். பஹ்ரைனில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக அந்நாட்டு தலைவர்களுக்கு டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் மண்டல அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் அந்நாட்டு தலைவர்களுடன் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பொம்மைகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உயர்தரத்திலான பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் போட்டி நிறைந்த நாடாக உருவாகியுள்ளது என்று அவர் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது

0: 153 நாடுகளுக்கு பொம்மைகளை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், இதன் மூலம் கடந்த 2019 ஆண்டிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி 71% குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தரமான தற்சார்பு உற்பத்தி அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை தொடர்பான பணிக்குழு கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதாக கூறினார். லிபுகேக், லிம்பியாதுரா, காலாபாணி ஆகிய எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சினை தொடர்வதாகவும் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3685 அதிகரித்துள்ளது. தலைநகர் கராக்கஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த மாதம் 24 அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாயின. 100 பின்னர் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3685 அதிகரித்திருப்பதாகவும், 16,000 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சைமன் போலிவர் சர்வதேச விமான நிலையத்தில் விரைவில் வர்த்தக போக்குவரத்து தொடங்கும் என்று அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகூஸ் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச கடல் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் கப்பல் ஊழியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விமான பாதுகாப்பு கட்டமைப்புகள், கடலோர கண்காணிப்பு கருவிகள் மற்றும் தரையிலிருந்து வானில் உள்ள ஏவுகணைகளை குறிவைத்து தாக்குதல் என்ற அடிப்படையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்புக்கு 201 எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 சேர்த்தார். சாம் கரன் ஆட்டம் இழக்காமல் 41 எடுத்தார். 202 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 76 மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3685 அதிகரித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25 ஆகாஷ்வாணி. சென்னை மதியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் புத்தம் புது காலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம்.
2: ஆரோக்கிய வாழ்விற்கு காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: இப்போ தைராய்டு கேன்சரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான கேன்சர்ஸாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து பேப்புலரி தைராய்டு கேன்சர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் மோர் ஆஃப் டெக்னிக்கல் நேம்ஸ் தான். ஒன்று மெடுலரி கார்சினோமா தைராய்டுன்னு சொல்லுவாங்க. 3வது வந்து அனாப்ளாஸ்டிக் கார்சினோமா தைராய்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து முக்கியமாக நல்லா ட்ரீட்மெண்ட்

0: பண்ணி முழு குணப்படுத்தக்கூடிய கேன்சர்ஸில் பார்த்தா அந்த பேப்புலரி தைராய்டு கேன்சர் அண்ட் மெடிலரி தைராய்டு கேன்சர் அதெல்லாம் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் தைராய்டு கேன்சர் சொல்லுவாங்க. வேற இந்த அனாப்ளாஸ்டிக் தைராய்டு கேன்சர் ரொம்ப ரேர் ஃபார்ம் ஆஃப் கேன்சர், அது வந்துச்சுன்னா க்யூர் பண்ணுற ரேட் கொஞ்சம் கம்மி தான் வென் கம்பேர்ட் டு மற்ற ரெண்டு கேன்சர்ஸ். ஸோ இந்த பேப்புலரி தைராய்டு கேன்சர்ஸ்க்கும் இந்த மெடிலரி தைராய்டு கேன்சர்ஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் உண்டு, குட் க்யூர் ரேட். மற்ற உடம்புல இருக்கிற கேன்சர்ஸ்மே இது பிஹேவ் பண்ணாது, இட் ஹஸ் காட் வெரி குட் க்யூர் ரேட், ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் க்யூர். இது எப்படின்னா அதுதான் செல்ஃப் எக்ஸாமினேஷன். சம்டைம்ஸ் நம்ம குளிக்க பார்த்து கழுத்தில் தேய்ச்சி சோப்பு தேய்ச்சி குளிக்க பார்த்து சின்ன கட்டிமா இருந்துச்சுன்னா அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, அது சாதாரண கட்டின்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா எல்லா கட்டியும் நம்ம பயப்படக்கூடாது. எந்த கட்டி நம்ம உடம்புல ஒரு 4 வாரம் 5 வாரம் அதே சைஸில் இருக்குது, மாத்திரை மருந்து சாப்பிட்டும் அது கம்மியாக இல்லை, இல்லாட்டி சடன் இன்க்ரீஸ் இன் சைஸ் சொல்லுவாங்க, அந்த கட்டி வந்து சடனாக க்ரோ ஆரம்பிச்சிடும், திடீர்னு வலி வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தைராய்ட்லேருந்து கேன்சருக்கான ஒரு மைல்டு அறிகுறி இருக்குது. பட் என்ன தான் சொன்னாலும் அன்லெஸ் வி டூ அ பயாப்சி, பயாப்சினா சின்ன ஒரு ஊசி டெஸ்ட் சொல்லுவாங்க, எஃப்என்ஏசின்னு சொல்லுவாங்க, ஃபைன் நீடல் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி, அது பெத்தாலஜிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டு பண்ணி அந்த டிஷ்யூவை நம்ம சாம்பிள் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் நம்மளுக்கு அதில் கேன்சர் இருக்குதா இல்லையான்னு கிளியராக தெரியும். அன்டில் தென் நம்மளால் அஷ்யூராக சொல்ல முடியாது. ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு அறிகுறி. முக்கியமாக வந்து ஸ்வெல்லிங் இன் த நெக், அதாவது கழுத்தில் வந்து லம்ப்னு சொல்லுவாங்க, திடீர்னு வலி வர்றது, திடீர்னு அந்த ஸ்வெல்லிங் பெருசாக போகிறது, இதெல்லாம் தான் அறிகுறிகள். கேன்சரை இல்லாத ஜென்ரலாக தைராய்டுன்னு சொல்கிறதா பார்த்தா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேக் டெர்மினாலஜி தான். அது நிறைய பேர் நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லிப்பாங்க, அவருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதுன்னு. எல்லாமே கேன்சர் ஆகிறதுல சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் கொஞ்சம் வீக்கமாக இருக்கும், அதனால் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு இல்லை. அதுக்கான சில டெஸ்ட்லாம் நம்ம பண்ணால் தான் உங்களுக்கு அதில் தைராய்டில் என்ன இஷ்யூஸ் இருக்குதா இல்லையான்னு தெரியும். ஸோ இந்த கேள்வியை நம்ம வந்து வேறு மாதிரி கேட்டால், தைராய்டு கேன்சர் யாருக்கெல்லாம் வரும்னு கேட்டால், இதுக்கு வந்து ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ்ன்னு நம்மளுக்கு துல்லியமாக சொல்ல முடியாது. சில பேர் ஜென்ரலாக ரிசர்ச் பேப்பர்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சம்டைம்ஸ் எக்ஸ்போஷர் டு அயனைசிங் ரேடியேஷன் லைக் எக்ஸ்ரேக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறவங்க, இந்த அணு கதிர்கள் உடம்புல உழுற மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க, லைக் அது ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி வேறு எதனா ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம், வேறு எக்ஸ்போஸ் க்ரூ கண்டினியூஸ் அயனைசிங் ரேடியேஷன், அவங்களுக்கு இந்த தைராய்டு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி ஒரு நல்ல ஆர்டிக்கல் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லியில் அந்த சைட்லேருந்து பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நார்மலாக நம்ம உப்பில் வந்து அயோடின் போட்டு சாப்பிட்றோம், ஜென்ரலாக வந்து அது வந்து நேஷ்னல் ப்ரோக்ராம்லே அந்த உப்பில் அயோடின் போட்டு தான் கொடுக்குறாங்க. பட் சில பேருக்கு சில கோஸ்டல் ஏரியா சொல்லுவாங்க, கோஸ்டல் ஏரியாஸ்னால் இந்த கடலோர பகுதியில் இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அயோடின் கண்டென்ட் உடம்புல இருக்கும். ஸோ அந்த உப்பில் வேறு கொஞ்சம் அயோடின் போட்டால் அந்த கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ சம்டைம்ஸ் அது ஜாஸ்தியாக பார்த்து த கிளாண்ட் ஸ்டார்ட்ஸ் ஹைப்பர் ஃபங்க்ஷனிங், அதுக்கு தட் கேன் காஸ் காய்டர் அண்ட் தட் கேன் இவென்ச்சுவலி காஸ் தைராய்டு கேன்சர்னு சொல்லிட்டு ஒரு அது ஒரு ரிசர்ச் இருக்குது. இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் மை சஜஷன், இதெல்லாம் ஒரு ரிசர்ச் ஆர்டிகல்ஸாகவே இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி ஃபியூ காசஸ் ஆஃப் தைராய்டு கேன்சர்ஸ்.
1: இதுவரை காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
4: 1800-425-0111.
3: சைகை மொழியில்

0: தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
1: 9498 3453 50.
2: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான். ஒரு கதை சொல்லுங்கன்னா, சொந்தமாக எதுவும் தெரியாதேன்னு, உங்களுக்கு சொந்தமாக எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா. இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேட்குறவன், அதனால் என்னோடய ரகசியம்லாம் அவனுக்கு அத்துப்பிடி, அதனால தான் அவ்வளவு தெளிவாக அடித்து விட்றான். சரி, இப்போ என்ன செய்யலாம்னு, பழைய கதை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னா, உனக்கு கிருஷ்ண தேவராயரை தெரியுமான்னு. அவர்கிட்ட நேரில் பழக்கம் இல்லை, ஆனால் அவரை பற்றி புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன்னா. சரி, இவங்ககிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கி விடுவான் அப்படிங்கிறத யூகம் பண்ணிக்கிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசப்படாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன். ஒரு சமயம் கிருஷ்ண தேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாராம். என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊரில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம். அந்த ஊரில் இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது ஏதுனா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை, எல்லோரும் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் மட்டும் தைரியமாக முன்னுக்கு வந்தான். அது யாருன்னா தெனாலிராமன். அந்த சமஸ்தானத்தில் விகட கவி அவன். என்ன அனுப்புங்க போட்டிக்கு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா. உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, ஆனால் தைரியம் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா. அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு. அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார். தெனாலிராமன் எதிரில் வந்து நின்னான். அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினார். தென்னாலிராமன் பதிலுக்கு ரெண்டு விரலை காட்டினான். வித்வான் மூணு விரலை காட்டினார். இவன் உடனே நாலு விரலை காட்டினான். உடனே அஞ்சு விரலை காட்டினார் அவர். தென்னாலிராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான், கையை மூடி காட்டினான். அவ்வளோதான், அந்த பெரிய வித்வான் கிருஷ்ண தேவராயர் காலில் விழுந்தார். நான் தோத்துட்டேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். கிருஷ்ண தேவராயர் அவரை தனியாக அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரித்தார். அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார். ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கிறதுக்காக நான் ஒரு விரலை காட்டினேன், அப்படி இல்லை சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் ரெண்டு பேர் உண்டுன்னு உங்கள் வித்வான் ரெண்டு விரலை காட்டினார். மூர்த்திகள் மூன்று பேருங்கிறதுக்காக நான் மூணு விரலை காட்டினேன். வேதங்கள் நான்குன்னு சொல்லி அவர் நாலு விரலை காட்டினார். பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு நான் அஞ்சு விரலை காட்டினேன். அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியாக காட்டினார். அடடா, உங்கள் வித்வானுக்கு எப்பேற்பட்ட அறிவு, அவர் தான் ஜெயித்தார், நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்குறான். அவன் முதல்ல என்னை கொன்னுடுவேன்னு அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினான். உடனே ஒரு ரெண்டு கண்ணையும் தோண்டி விடுவேங்கிறதுக்காக நான் ரெண்டு விரலை காட்டினேன். உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி மூணு விரலை காட்டினான். அதை அழிச்சிருவேன்னு நாலு விரலை காட்டினேன். உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் அஞ்சு விரலை காட்டினான். நான் உங்களை குத்தி போடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னா. இப்போ பாருங்கள், ஜெயிச்சது யார்? தைரியம் மட்டும் இருந்துட்டா அதிர்ஷ்டம் தானாக தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையாக போச்சு. அதனால் நாம் எப்பவும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில் கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன். அவன் என்னை நிமிந்து பார்த்தான். அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியாக என் முன்னால் தூக்கி 20 விரலை காட்டினான். எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டேன். இதே கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட 20 தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா.
2: தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.

0: அரசலங்குமரி இந்த படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேரம் 7:39:45. திரைகாணத்தில் அடுத்து பூவே பூச்சுடவா படத்திலிருந்து சித்ரா கொழுவினர் பாடியிருக்கும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி செல்வோம். நகர்வலம்.
1: புது பொலிவு பெறும் சென்னை.
2: சென்னை மாநகரில் திடக்கழிவு மேலாண்மையை மேலும் திறம்பட செயல்படுத்தும் நோக்கில் முக்கியமான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய சமீபத்திய உத்தரவின் அடிப்படையில் ஈரக்குப்பை மற்றும் உலர்குப்பையை வெவ்வேறு நாட்களில் சேகரிக்கும் நடைமுறையை பரிசீலிக்குமாறு சென்னை மாநகராட்சிக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு நகரின் குப்பை மேலாண்மை முறையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மறுசுழற்சியை அதிகரிக்கவும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கவும் முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது. தற்போது சென்னை மாநகரில் வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக நிறுவனங்கள், சந்தைகள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் இருந்து தினசரி ஆயிரக்கணக்கான டன் திடக்கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் உணவுக் கழிவுகள், காய்கறி மற்றும் பழக்கழிவுகள் போன்றவை ஈரக்குப்பையாகவும், பிளாஸ்டிக், காகிதம், கண்ணாடி, உலோகம் உள்ளிட்டவை உலர்குப்பையாகவும் வகைப்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் இந்த கழிவுகள் பெரும்பாலும் ஒன்றாக கலந்தே சேகரிக்கப்படுவதால் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்கள் வீணாகின்றன. இயற்கை உரம் தயாரிக்கும் பணிகளும் பாதிக்கப்படுகின்றன. இதனால் குப்பை மேடுகளுக்கு செல்லும் கழிவுகளின் அளவு அதிகரிப்பதோடு சுற்றுச்சூழலுக்கும் கூடுதல் சுமை ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஈரக்குப்பை மற்றும் உலர்குப்பையை வெவ்வேறு நாட்களில் சேகரிக்கும் நடைமுறையை மாநகராட்சி பரிசீலிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது.

0: இதன் மூலம் வீடுகளிலேயே குப்பைகளை தரம் பிரித்து வழங்கும் பழக்கம் வலுப்பெறும் என்றும், கழிவுகளை மறுசுழற்சி செய்வது மேலும் எளிதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திடக்கழிவு மேலாண்மை விதிமுறைகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்கவும், பொதுமக்களிடையே விழிப்புணர்வை அதிகரிக்கவும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் வலியுறுத்தியுள்ளது. இந்த புதிய நடைமுறை நடைமுறைக்கு வந்தால் குறிப்பிட்ட நாட்களில் ஈரக்குப்பை மட்டும் சேகரிக்கப்படும், மற்ற நாட்களில் உலர்குப்பை சேகரிக்கப்படும். இதனால் குப்பைகள் ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் பாதுகாக்கப்படும். அதன் மூலம் இயற்கை உரம் தயாரிக்கும் நிலையங்களும் மறுசுழற்சி மையங்களும் அதிக செயல்திறனுடன் இயங்க முடியும். சுற்றுச்சூழல் நிபுணர்களின் கருத்துப்படி மூலத்திலேயே குப்பைகளை தரம் பிரிப்பதே சிறந்த திடக்கழிவு மேலாண்மைக்கான அடிப்படை. இது குப்பை மேடுகளில் தேங்கும் கழிவுகளின் அளவை குறைப்பதோடு நிலம், நீர் மற்றும் காற்று மாசுபாட்டையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. சென்னை மாநகராட்சியும் கடந்த சில ஆண்டுகளாக வீடுதோறும் குப்பை சேகரிப்பு, மறுசுழற்சி மையங்கள் அமைத்தல், மக்கும் கழிவுகளை இயற்கை உரமாக மாற்றுதல், ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் இந்த புதிய உத்தரவு அந்த முயற்சிகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக திடக்கழிவு மேலாண்மையில் தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் சார்ந்த நடைமுறைகளை அதிக அளவில் பயன்படுத்துவதற்கும் இது வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த திட்டத்தின் வெற்றி பொதுமக்களின் ஒத்துழைப்பை பொறுத்தே அமையும். ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் வீடுகளிலேயே ஈரக்குப்பை, உலர்குப்பை மற்றும் வீட்டு அபாய கழிவுகளை தனித்தனியாக பிரித்து வழங்க வேண்டும் என்று மாநகராட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. குடியிருப்பு நலச் சங்கங்கள், கல்வி நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் மூலமாகவும் குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் விரிவுபடுத்தப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் கடமையும் ஆகும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து சென்னை மாநகராட்சி புதிய குப்பை சேகரிப்பு நடைமுறையை ஆய்வு செய்து நடைமுறைப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் செயல்படுத்தப்பட்டால் சென்னை நகரின் தூய்மை, பொது சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மறுசுழற்சி நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. தூய்மையான நகரம் என்பது அனைவரின் பங்களிப்பாலும் மட்டுமே உருவாகும். குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், தூய்மையான சென்னையை உருவாக்க ஒன்றிணைவோம்.
1: புது பொலிவு பெறும் சென்னை. எழுதியவர் அனுசியா, வாசித்தவர் விஜய்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி வருவது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சந்தோஷ்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், நல்லதை நினைத்து நல்லதை செய்யணும் வாங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மனசுல தினமும் நல்லெண்ணங்களை 5 முறையாவது உருவாக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். காலையில உண்ணும் உணவுக்கு பேரு பிரேக்ஃபாஸ்ட். ஆங்கிலத்தில் பிரேக் உடைக்கிறோம், ஃபாஸ்ட் உண்ணாமல் இருப்பது. முதல் நாள் இரவு 8-9 மணிக்கு சாப்பிட்டது, மறுநாள் காலையில 8-9 மணிக்கு தான் காலை உணவை சாப்பிட்றோம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஃபாஸ்டிங், உண்ணாமல் இருந்து காலையில் உண்டு அந்த நோன்பை முறிக்கிறோம். அதனால தான் அதுக்கு பேர் பிரேக் ஃபாஸ்ட். காலை உணவை ஓர் அரசனை போல் உண்ண வேண்டும், மதிய உணவை ஓர் இளவரசனை போல் உண்ணுங்கள், இரவு உணவை உணவில்லாதவர்கள் உணவு கிடைக்காதவர்களைப் போல் கொஞ்சமாக சாப்பிடணும். இரவு நேரத்தில் திட்டமாக தான் சாப்பிடணும், குறைவாக கூட இருக்கலாம். உணவு நிறைய இருக்குன்னா இல்லாதவர்களுக்கு தேவையுள்ளோருக்கு கொடுத்து உதவலாம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். சந்தோஷ்குமார் சார், விவசாயிகள் செய்யும் பணியும் இதுதானே. எல்லோரிடமும் அன்பு செலுத்தணும்.

செலுத்தினால் இறைவன் நம்மிடம் கருணை காட்டுவான். நம்முடைய மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் காரணம் கடவுள் காட்டும் கருணைதான்கிறத மறந்துடக்கூடாது. எவரையும் எந்த சந்தர்ப்பத்திலும் மன்னிக்க தயாராக இருக்கணும். நாம் எந்த மனநிலையில் இருந்தாலும் நன்றாக குளித்து சுத்தபத்தமான ஆடைகளைத்தான் அணியணும். சுத்தம் சோறு போடும். பழமொழி நினைவில் இருக்கும். உங்களுக்கு நன்மை நல்லதுன்னு தோன்றும் செயல்களை உடனே செய்யணும், தாமதப்படுத்தக்கூடாது. தினசரி மற்றவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஒரு

0: அது இறைவன் கொடுத்தது தான். அந்த நாளை நன்னாளாக்கணும், நல்லது மட்டுமே செய்யணும். வாழ்க்கையில் வருவதும் போவதும் இரண்டு, இன்பம் துன்பம். வந்தால் போகாதது இரண்டு, புகழ் பழி. போனால் வராதது இரண்டு, மானம் உயிர். தானாக வருவது இரண்டு, இளமை முதுமை. நம்முடன் வருவது இரண்டு, பாவம் புண்ணியம். அடக்க முடியாதது இரண்டு, ஆசை துக்கம். தவிர்க்க முடியாதது இரண்டு, பசி தாகம். நம்மால் பிரிக்க முடியாதது இரண்டு, பந்தம் பாசம். அழிவை தருவது இரண்டு, பொறாமை கோபம். எல்லோருக்கும் சமமானது இரண்டு, பிறப்பும் இறப்பும். இவை திருமுருக கிருபானந்த வாரியாரின் பொன்மொழிகள். எல்லா தரப்பு மக்களுக்கும் பொதுவான கருத்துக்கள் இவை. சந்தோஷ்குமார் சார், உலகில் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் பிரிந்தோம்னு இருக்கக்கூடாது. பிறந்தது சாதாரண செயல்தான், ஆனால் இறப்பின் போது சாதனையாக பேசப்பட வேண்டும். இன்று நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நாளை மட்டுமல்ல உலகிருக்கும் வரை பேசப்படணும். அந்த மாதிரி செயல்களாக செய்யணும். உதாரணம் பாருங்க, இன்னைக்கு ஒரு மரக்கன்று நட்டோம்னா அந்த மரம் இருக்கும் வரை இது இன்னார் வச்ச கன்றுன்னு பேசப்படும். உங்களுக்கு தெரியும், ஒரு மரம் எவ்வளவு காலம் வாழும், வாழ்ந்து மக்களுக்கு பலன் தரும்னு. ஒரு மரம் மாதிரியாவது நமது வாழ்க்கை அமையணும். இது மழைக்காலம், பருவ காலம், ஜூலை மாதம் முதல் வாரம் வன மகோத்சவம். இந்த காலங்களில் ஆளுக்கு ஒரு மரக்கன்று நட்டு மரமாக்குவோம். அதன் மூலம் இப்பூ உலகில் நமது பேரும் பேசப்படும், புகழப்படும். புகழுக்கு மயங்காதவர் யார்? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு, எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
4: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
3: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட்லாம் எதுக்கு ஆன்ல இருக்கு?
4: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
3: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
4: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
3: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
5: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடியை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள்

0: காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி சென்னை மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி தொடர்வது திரைகானம். முதலில் தாயின் மணிக்கொடி திரைப்படத்திற்காக கோபால் சர்மா தேவி பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப்ல நிக்க முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியுள்ள பாடல்.

0: கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற படம் ஏஸ். பாடியவர்கள் கபில் கபிலன் மற்றும் ஸ்ரேயா கோஷால். இனி டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திலிருந்து ஷான் ரோல்டன் சைந்தவி பாடிய பாடல்.
1: கண்மொழியால் பேசடி என்னும்

த கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த படத்திலிருந்து சின்மையை ஹேஷம் அப்துல் வஹாப் பாடிய பாடலை கேட்டீர்கள். அடுத்து வருவது தலைவன் தலைவி படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்பவர் பிரதீப் குமார்.

நேரம் 8:46 பத்து நொடி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து இட்லி கடை படத்திற்காக தனுஷ் ஸ்வேதா மேனன் மோகன் பாடிய பாடல்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அசம்மா போகிறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போகிறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனால தான்.
0: ஓ, ஆனால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதுதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: நிறைவு பெற்றது புத்தம் புது காலை. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் அனாஹிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு கேட்டிருக்கலாம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்த சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி. விஜயராகவன் அவர்கள் கஞ்சீரா. முதலில் நாதசுதாரசம், ஆரபி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ரூபக தாளம்.

நேரம் 9:17:15. அரங்கிசை நிகழ்ச்சியில் அனாஹிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெவேலி எஸ். கந்தசுப்ரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி. விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. தொடர்ந்து கோடி ஜென்மானி, ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்கள் கிருத்தி, ரீதி கவுளை ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிறைவாக பகைவனுக்கு அருள்வாய் ராகமாலிகா ஆதிதாளம் திசிரநடை மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அனஹிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்தசுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சீரா.

0: சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை ஒற்றுமையுடன் இருக்க தூண்டுவதால் பொறுமையே எந்த ஒரு நாட்டின் மிகப்பெரிய வலிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் யோகியகர்த்தாவில் உள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆணி பிரம்மோற்சவ விழாவிற்கான கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான ஹொசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 340,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் மினி விளையாட்டரங்க கட்டுமான பணிகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கேரளத்தின் திருவனந்தபுரம் கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,06,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 245 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி சென்னை மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மதியாலை 1,269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் முத்துச்சிதறல். மூடுமணி திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: கழுகு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் இனி.

0: அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.
1: சசக நிசப்பா நிசாசா சசசமக நிசப்பா நிசாசா நிசச

0: விடியும் வரை காத்திரு திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா, பி எஸ் வசந்தா ஆகியோர் பாடியுள்ள பாடல்.
1: Hello, is it 422756?
2: Yeah.
1: Could I speak to Miss Sunita?
2: Speaking.
1: Hi, Suni. I'm Raja here. How are you?
2: Fine. Hey, how's everything?
1: Everything according to plan, darling.
2: When will be back?
1: As soon as I finish. Hey, Sunita. Say something. Darling Sunita, what's wrong? Say something.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.
2: வடிவங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் திரு சுபியாந்தோவுடன் அங்குள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக கள பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான ஓசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,60,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆணி பிரமோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5,516 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா சேஹே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 11:02. இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். துவக்க பாடலாக ஒலிக்கிறது சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியிருக்கும் பாடல்.

0: ஒழிக்கிறது குணா திரைப்படத்திலிருந்து கமலஹாசன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும் படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாமல் எங்க எங்க அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது, என் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பயிர் சாகுபடி செய்கிறாங்களோ, ரகங்கள் செய்கிறாங்களோ, அதையே செய்யாமல் புதிய ரகங்களை வந்துட்டு தேர்வு செஞ்சு அந்த ரகங்களை வந்துட்டு வீரிய ஊட்ட ரகங்களையும் நம்ம பயிர் சாகுபடி செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம பயிர் சாகுபடி செய்கிறப்போ காய்கறி பயிர்கள் வேப்பம் புண்ணாக்கை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதாவது 1 சென்ட்டுக்கு 1 கிலோன்ற அளவில் வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி விதைகள் நம்ம வந்துட்டு சேகரிக்கிறோம், கண்டிப்பாக நோய் பாதிக்காத பூச்சி பாதிக்காத நல்ல வளமான செடியிலிருந்து விதையை தேர்வு செய்கிறது மிக மிக முக்கியமானது. இதிலேயே கிட்டத்தட்ட 50% அளவுக்கு நம்ம வந்து நம்ம பூச்சியை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம்.
0: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.

0: பயன்பெறுங்கள்.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் இதயம் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

0: கேட்கலாம் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இனி இந்த அலைவரிசையில் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல், இதில் சுவாதி ரங்கநாத் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தொழில், வாங்க பேசலாம். இதில் வெற்றி கொடி கட்டு பெண் தொழில் முனைவோர் கே நித்யா அவர்கள் நேர்முகம். இந்நாளில் சிறப்பு தெரிந்து கொள்வோம். பால் பற்களை பாதுகாப்போம், பெற்றோர்கள் கவனத்திற்காக உங்களுக்காக. இதில் நலம் தரும் நம் பாரம்பரியம், சோழ புட்டு செய்முறை. தகவல் வழங்குபவர் உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள். இரண்டு 2:40 விளையாட்டு அரங்கம், இதில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆலோசகர் முனைவர் சி விஜய் அவர்களுடன் நேர்முகம் முதற் பகுதி. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வனை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி.
5: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
6: பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பயிர் சாகுபடி செய்கிறாங்களோ, ரகங்கள் செய்கிறாங்களோ, அதையே செய்யாமல் புதிய ரகங்களை வந்துட்டு தேர்வு செஞ்சு அந்த ரகங்களை வந்துட்டு வீரிய ஊட்டு ரகங்களையும் நம்ம பயிர் சாகுபடி செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம பயிர் சாகுபடி செய்கிறப்போ காய்கறி பயிர்கள் வேப்பம் புண்ணாக்கை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதாவது 1 சென்ட்டுக்கு 1 கிலோன்ற அளவில் வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி விதைகள் நம்ம வந்துட்டு சேகரிக்கிறோம், கண்டிப்பாக நோய் பாதிக்காத பூச்சி பாதிக்காத நல்ல வளமான செடியிலிருந்து விதையை தேர்வு செய்கிறது மிக மிக முக்கியமானது. இதுலேயே கிட்டத்தட்ட 50% அளவுக்கு நம்ம வந்து நம்ம பூச்சியை வந்துட்டு கட்டுப்படுத்திடலாம்.
5: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: எட்டாயிரத்துக்கு திரைகாணம், 9:15 செய்தித் தொடர், 9:30 அரங்கிசை. இதில் வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு, கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடுவார். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்ன்

0: நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்ன் நகரில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஆஸ்திரேலியா பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸுடன் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் இருநாட்டு வர்த்தகர்களுடனும் பேச்சு நடத்துகிறார். பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தகத்தை 3,300 கோடி டாலரில் இருந்து 2030 ஆண்டுக்குள் 1,00,000 கோடி டாலராக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யோகியகர்த்தாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான இந்த கோவிலுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவுடன் திரு நரேந்திர மோடி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பழமையான கோவிலை பராமரித்து வருவதற்கு இந்தோனேஷிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அந்நாட்டில் உள்ள கோவில்களை இந்தியாவின் உதவியுடன் பராமரித்து வருவது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கு இந்தியா அளித்து வரும் உதவிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ நன்றி தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கான திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. அந்நாட்டில் உள்ள 224 கோவில்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 6 கோவில்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளன. சேதமடைந்த 200 கோவில்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கோவில்களின் வடிவமைப்பை உறுதி செய்த பின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்பானன் கோவில் இந்தோனேஷியாவில் உள்ள இந்து கோவிலாகும். 1991 இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பெங்களூருவில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் வெளிநாடு மையம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் உயர்கல்வித்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் எடுத்துக்காட்டாக இது திகழும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் உள்ள சிங்கசாரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்த மையம் செயல்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டில் உள்ள மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கைத்தறித்துறையை மேம்படுத்தும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் மத்திய ஜவுளித்துறை தொடங்கியுள்ளது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஹேக்கத்தானில் பங்கேற்க வரும் 20ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், தொழில் முனைவோர், கைத்தறித்துறை ஆர்வலர்கள் www.youthideathon.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி IIT தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கைத்தறித்துறையில் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் நடத்தப்பட உள்ளதாக ஜவுளித்துறை ஆணையர் டாக்டர் பீனா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அறிவித்துள்ளார். வயநாட்டில் சாலை அமைப்பதற்கான சுரங்கப் பணிகளின்போது அகற்றப்பட்ட மண் மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டதால் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் போர் விமான கட்டுப்பாட்டு மையங்கள், கடலோர ரேடார் மையங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அந்நாட்டு கடற்படையின் படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இதற்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்வதற்கு ஈரானுக்கு அளித்த உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் அனாசார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகியோரின் சிலைகளுக்கு புனித அனாசார் பூஜை நடத்தப்படுகிறது. அப்போது இயற்கை மூலிகைகளை கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் சானுபுரா பகுதியில் தீவிரவாதி ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின் போது இந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதியிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு வி கே பிரித்தி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாத்திரை மேற்கொள்வோர் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் என்றும், பதிவு செய்யப்பட்ட தேதியில் மட்டுமே யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யாதவர்கள் யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அமர்நாத் குகை கோவிலில் பதிவு செய்த யாத்ரீகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஷார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி சென்ற சரக்கு விமானம் விபத்துக்கு உள்ளாகியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. கராச்சியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் ரேடாரிலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக விமானத்தின் விமானி கராச்சி விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதற்கு பின்னர் இந்த விமானம் உடனான அனைத்து தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 5 விமானிகள் சென்றுள்ளனர். மகாராஷ்டிராவின் மழை நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸிடம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். மழை நிவாரணத்திற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார். கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சைல் ஸ்பென்சர் பப்பா இணையை வென்றது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே தைவானின் யூ யுன் லீ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொயூகா, இங்கிலாந்தின் எமிலி ஸ்மித் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. காலிறுதி ஆட்டங்களில் பிரான்ஸ் மொரோக்கோவையும், ஸ்பெயின் பெல்ஜியத்தையும், நார்வே இங்கிலாந்தையும், அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் இன்று ஜப்பானின் தபாட்டாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீகே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. இனி கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள். முதலில் அரக்கோணம் ஜோதி வரிகளில் டி ஆர் பாப்பா இசையமைத்து டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் சுகன்யா சமரிதி யோஜனா திட்டம். ஒரு நாட்டின் முன்னேற்றம் அதன் மக்களின் வளர்ச்சியை பொறுத்தது. குறிப்பாக பெண்களின் கல்வி, பாதுகாப்பு மற்றும் எதிர்கால

ஏற்றம் ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்திய அரசு அறிமுகப்படுத்திய ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம் சுகன்யா சமிருதி யோஜனா திட்டமாகும். சுகன்யா சமிருதி யோஜனா திட்டம் 2015 இந்திய அரசால் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டத்தின் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண செலவுகளுக்காக பெற்றோர்கள் சிறு தொகைகளை சேமிக்க ஊக்குவிப்பதாகும். இந்த திட்டத்தில் 10 வயதிற்குட்பட்ட

0: சேமிப்பை தொடங்க முடியும் என்பதாகும். பெற்றோர்கள் ஆண்டுதோறும் குறைந்தபட்சமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி கணக்கை செயல்பாட்டில் வைத்திருக்கலாம். மேலும் அரசு வழங்கும் வட்டி விகிதம் பொதுவான சேமிப்பு திட்டங்களை விட அதிகமாக இருக்கும். இதனால் நீண்ட காலத்தில் குழந்தையின் எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல தொகையை சேமிக்க முடிகிறது. சுகன்யா சமிருதி யோஜனா திட்டத்தில் வரி சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. முதலீடு செய்யப்படும் தொகைக்கும் அதனால் கிடைக்கும் வட்டிக்கும் மற்றும் முதிர்வு தொகைக்கும் வரி சலுகைகள் கிடைக்கின்றன. இது பெற்றோர்களுக்கு கூடுதல் நன்மையாக அமைகிறது. பெண் குழந்தைகளின் கல்வி என்பது மிகவும் முக்கியமானது. பல குடும்பங்களில் பொருளாதார குறைபாடுகளால் பெண்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது. ஆனால் இந்த திட்டம் பெற்றோர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துகிறது. குழந்தையின் உயர்கல்வி, தொழில்முறை படிப்புகள் மற்றும் எதிர்கால தேவைகளுக்கு இந்த சேமிப்பு உதவியாக அமைகிறது. இன்றைய காலத்தில் பெண்கள் மருத்துவம், பொறியியல், அறிவியல், நிர்வாகம், விளையாட்டு மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை படுத்தி வருகின்றனர். அவர்களின் கனவுகளை நனவாக்குவதற்கு பொருளாதார ஆதரவு அவசியமாகிறது. அந்த வகையில் சுகன்யா சமிருதி யோஜனா திட்டம் பெண்களின் வளர்ச்சிக்கு பெரும் ஆதரவாக இருக்கின்றன. இந்த திட்டம் சேமிப்பு பழக்கத்தை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் பெண் குழந்தைகளின் மதிப்பை சமூகத்தில் உயர்த்தும் ஒரு நல்ல முயற்சியாகவும் உள்ளது. பெண் குழந்தை குடும்பத்தின் சுமை அல்ல, சமூகத்தின் பலம் என்ற எண்ணத்தை இது மக்களிடையே உருவாக்குகிறது. நிறைவாக, சுகன்யா சமிருதி யோஜனா என்பது வெறும் சேமிப்பு திட்டம் அல்ல, அது பெண் குழந்தைகளின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடு ஆகும். பெண்களின் கல்வி, முன்னேற்றம் மற்றும் கனவுகளை நிறைவேற்ற உதவும் ஒரு சிறந்த அரசு திட்டமாக இது விளங்குகிறது. நாம் அனைவரும் பெண் குழந்தைகளை மதித்து அவர்களின் வளர்ச்சிக்கு துணை நிற்க வேண்டும். பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் சுகன்யா சமிருதி யோஜனா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
3: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
4: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
3: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
4: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
3: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: The Prambanan temple had also given him the opportunity to initiate renovation efforts, describing it as a matter of great fortune.
1: योग्यकर्ता के इस भव्य मंदिर कॉम्प्लेक्स अब जब हम पुनर्निर्माण का काम करने जा रहे हैं और ये यूनेस्को का वर्ल्ड हेरिटेज है, दुनिया के दूर दूर क्षेत्रों में कहीं पर भी जाएं, हमें कहीं न कहीं भारत की सांस्कृतिक विरासत के दर्शन होते हैं। ये पूरे साउथ ईस्ट एशिया का दूसरा सबसे बड़ा हमारी विरासत की पहचान है।
0: The Prime Minister has since departed for Australia. In the second leg of his three-nation tour, Prime Minister Modi will reach Melbourne today on a three-day visit, where he will participate in the third India-Australia annual summit with the Australian Prime Minister Anthony Albanese. Mr. Modi will also participate in the India-Australia CEOs Forum, where he will address a gathering of top business leaders from both the countries. Mr. Modi will also address a large gathering of the Indian diaspora. The Enforcement Directorate is conducting search operations at five premises in Delhi, NCR, in connection with the ongoing investigations into three cases involving cheating of home buyers through subvention schemes. The investigation conducted by CBI revealed that the builders have cheated the home buyers and investors in the name of subvention schemes. It is further revealed that the builders floated no EMI till possession schemes, whereby the home buyers availed housing loans and booked flats. However, even after the lapse of several years, possession of the flats has not been delivered to them, causing wrongful loss to the home buyers. Union Home Minister Amit Shah today spoke to Maharashtra Chief Minister Devendra Fadnavis regarding the heavy rainfall and flood-like situation in the state. During the conversation, Mr. Shah assured the Chief Minister of all possible assistance from the central government to support the Maharashtra government in dealing with the situation. Several parts of Maharashtra have been affected by heavy rainfall over the past few days. In Jammu and Kashmir, police today said that one terrorist has been killed in an encounter with security forces in Chanapura area of Shopian. Police said that the operation was conducted jointly with Army and the CRPF. Talking to Akashwani News, Inspector General of Police V.K. Birde said a body has been found with arms and ammunition at the spot and the identity is being ascertained. Iran has launched retaliatory strikes on U.S. military installations following the U.S. attacks on its Hormuzgan province and the port city of Mashhad. According to Iranian media, the Islamic Revolutionary Guard Corps, Navy and Aerospace Forces carried out a joint missile and drone operation targeting 85 U.S. military facilities. Meanwhile, Bahrain's Ministry of Interior has urged residents to take shelter after warning sirens sounded across the country. Earlier, the U.S. carried out a fresh round of airstrikes on Iran, targeting more than 80 locations in response to Iran's latest attacks on commercial ships passing through the Strait of Hormuz. In football, Switzerland beat Colombia 4-3 in a penalty shootout in Vancouver to reach the quarterfinals of FIFA World Cup for the first time since 1954. In another round of 16 match, Argentina defeated Egypt 3-2 in Atalanta to enter the quarterfinals of the tournament. With this win, Argentina will play against Switzerland in the quarterfinals. And that is the end of this news bulletin.
2: நேரம் 1:10.
3: ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி, நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வாங்க பேசலாம் பக்கத்தில் வெற்றி கொடிகட்டு, இதில் பெண் தொழில் முனைவோர் நித்யா அவர்களுடன் நேர்முகம்.
4: வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
4: உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ஏன்னா தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பெண்கள் இப்ப நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் நீங்க வந்து ஒரு இளம் பெண் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இயற்கை சார்ந்த பொருட்கள் சம்பந்தப்பட்ட இந்த உற்பத்தி துறையில நீங்க இப்ப இருக்கீங்க. மொதல் உங்களை பத்தி எங்களுக்கான ஒரு அறிமுகம் கொடுத்துருங்களேன்.
5: என் பேர் வந்து நித்யா. நான் வந்து ஸ்கூலிங் எல்லாமே

0: வந்து தேனியில் பண்ணேன். ஸோ காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் பண்ணேன். ஆஃப்டர் தட் 2 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ்குள்ளே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2018 தான் இந்த பிஸ்னஸ்குள்ளே உள்ளே வந்தோம் நாங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கோல் ப்ரெஸ் சோப்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம.
1: பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஒரு பக்கம் பார்த்தோன்னா படித்து முடித்த உடனே ஒரு வேலைக்கு போயிடணும், இந்த அளவுக்கு எனக்கு சம்பளம் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி உதயமாச்சு?
0: ஆக்சுவலி நானுமே வந்து கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி எங்களை அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணேன் 2 இயர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் என்னை ஃபஸ்ட்டு ஒரு கேட்ட குவஸ்டின், உன்னோட நாலேஜ் இவ்வளோதானா, இதுக்கப்புறம் நீ நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினைக்கிறியா அப்படின்ற ஒரு குவஸ்டின் தான் என்னை ஃபஸ்ட்டு ஸ்பார்க் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், கலெக்டர் மீட்டிங். ஸோ அங்கே ஒரு குவஸ்டின் கேட்டாங்க, என்னையா கடவுளை தாண்டி யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கலெக்டர் என்னோட பையனுக்கோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நோ அப்படிங்கிற ஆன்சர். ஆனால் அது யாருனால அந்த ஜாப் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும்னா ஆண்டர்பிரினரால் மட்டும்தான் உருவாக்க முடியும்னு சொன்ன இடத்துல எனக்கு கிளிக் ஆச்சு. சரி, ஏன் நம்ம நாலேஜை இன்னும் அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது தான் நான் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன். ஏன்னா என்னால் இன்றைக்கி வந்து ஒரு 20 குடும்பம் நல்லா வாழ்கிறாங்கன்னா அதை தாண்டி அந்த சொசைட்டியும் சரி அந்த சமுதாயமும் சரி வளர்றதுக்கான வாய்ப்புகள் என்னால் உருவாக்க முடியுதுங்கிறதுனால தான் நான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்க்குள்ளே உள்ளே வந்தேன் மேம்.
1: தொழில் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே சமயம் இயற்கை சார்ந்த பொருட்களை தயாரிக்கிறது அப்படின்றதுக்கே வந்து நிறைய கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏன்னா தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரியான தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்தணும் அப்படின்ற ஆசை உங்களுக்குள்ள எப்படி ஏற்பட்டது?
0: ஆக்சுவலி நான் ஹாஸ்டல் டேஸ்ல படிக்கும் போது நான் வீட்டில இருந்து போனதுனால இந்த அரப்பு சீயக்காய் வீட்டில் பாத் பவுடர் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க. கோயம்புத்தூர் அந்த மாதிரி போகும்போது அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல. ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் சோப்ஸ் இந்த மாதிரி தான் பயன்படுத்துற மாதிரி இருந்தது. ஸோ அதை மார்க்கெட்ல தேடும்போது எனக்கு அவைலபிள் ரொம்ப கிடைக்கல. ஸோ அதனால என்னோட ஸ்கின் ப்ராப்ளம் சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே சரி அந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லா இஷ்யூமே நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது. பட் ஆனால் நானுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்ததுனால கண்டிப்பாக ஜாப் போயே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் நான் அதுக்கடுத்து போடுறதுனால ஸோ அதை கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக ஏன் நமக்கு வந்த ப்ராப்ளம்க்கே ஒரு சொல்யூஷன் போகக்கூடாது. ஸோ அந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர்லேயே நம்ம பாத் பவுடர் இருந்ததுல ஸோ அதையே நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் மேம் அந்த ஸ்பார்க் பாயிண்ட் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாத் பவுடர் வந்து எல்லாருமே வீட்டில் பண்றோம், ஆனா அது ஏன் மார்க்கெட் கொண்டு போக முடியல அப்படிங்கும் போது அதுக்கு ஸ்டாண்டர்ட் இல்ல, கரெக்டான ஃபார்முலாஸ் இல்ல, சோ லேப் டெஸ்டட் இல்ல, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் சரி ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் எனக்கு ஸ்பார்க் ஆனது.
1: இந்த உற்பத்திக்காக நீங்க என்னென்ன பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க? அதாவது இதுக்காக ஸ்பெஷலா இந்த தொழில் வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்ன பயிற்சிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டது?
0: ஆக்சுவலி இந்த பாத் பவுடர் இப்ப நான் சொன்னீங்களா அந்த சீயக்காய் அரப்பு இதெல்லாம் பண்றோம், பட் ஆனா இதை மாடர்ன் வேக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சோப்பா கன்வெர்ட் பண்ணலாம்னு யோசிச்சு. ஏன்னா டைம் டு ஈஸி டு அக்சஸ். இப்போ பாத் பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஆஃபீஸோ ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க போகும்போது அதை கண்டிப்பா எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 hour தேவைப்படும். ஸோ இது சோப்பா அதை எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு கனடால இருந்து எடுத்துக்கிட்டோம் அந்த ட்ரைனிங் வந்து செக்ஷன். நாங்கள் செக்ஷன் எடுத்துட்டு தான் நான் இங்கே வந்து அதை மேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன்.
1: இந்த தொழில் வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நீங்க வந்து வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. இப்ப உங்களுக்கான இந்த தொழில் கூடம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? இப்ப நிறைய நாடுகளுக்கு நீங்க வந்து ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றீங்க. இந்த மாதிரியான முன்னேற்ற பாதையில போறதுக்கு என்னென்ன படிக்கட்டுகளை எல்லாம் நீங்க கடந்து போனீங்க?
0: ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ண புதுசுல வீட்டுலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது பெரிய லெவல்ல சக்சஸ் பாத்தீங்கன்னா கிடையாது. சும்மா நம்ம வீட்டுல தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ப்ராப்பரா ஒரு ட்ரைனிங் செக்ஷன் எடுத்து நிறைய வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பார்த்து லேப் டெஸ்டட் போய் அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நல்லா மூவ் ஆயிட்டு இருந்தது. ஒயிட் லேபிளிங் பண்ண ஆரம்பிச்சோம். பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்க வந்து நம்மளை லாஸ் பண்ணிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. சரி நெக்ஸ்ட் 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று பிஸ்னஸை விட்டு வெளியே வந்துடணும் இல்லைன்னா வேலைக்கு போயிடணும். இந்த 2 ஆப்ஷன் வரும்போது சரி ஓகே லாஸ்ட்டாக ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோவிட் வந்தது. ஸோ கோவிட் வந்தால் நான் எங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். அமெரிக்காவில் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் ஹேண்ட் சோப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே டாய்லெட் சோப் தான் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷில் வந்து உங்களுக்கு வாட்டர் தான் அதிகமான கண்டென்ட் இருக்கும், சோப்பில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது கொரோனா. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் யூஎஸ்க்கு வந்து மார்க்கெட்டுக்கு உள்ளே போனோம்.
1: நம்மளோட உற்பத்தியை மாத்தணும் அப்படின்னும் போது நிறைய கொஞ்சம் திட்டமிடல் இருக்கணும், நிறைய கொஞ்சம் மெனக்கெடுதல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற நம்ம சோர்ஸுக்கு ஏத்த மாதிரி எப்படி நீங்க மாத்தி அதுக்கேத்த மாதிரி இப்ப கொண்டு போயிட்டு இருக்கீங்க?
0: ஆக்சுவலி யூஎஸ் இந்த மாதிரி அதர் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி இந்தியா ப்ராடக்ட் அதாவது பிளான்ட்லேருந்து வர நேச்சுரலுக்கு ரொம்பவே வேல்யூ பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் ஸ்கின் கேர் வந்து கேன்சர் இந்த மாதிரி அதிகமாக வரனால அவங்க நேச்சுரல் ப்ராடக்ட் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இப்போ வந்து மஞ்சள் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் ரொம்ப வந்து ஹெசிடேட் ஆவாங்க. ஆனால் அங்கே அமெரிக்காவில் அதிகமாக சேல் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா மஞ்சள் சோப் தான். ஸோ இதை நாங்கள் ஃபஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா முத எங்களுக்குமே அமெரிக்காவுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. ஃபஸ்ட்

0: நாங்கள் வந்து சோப் பண்ணும்போது ஒருத்தவங்க இந்த அரப்புங்கிற பவுடரை வந்து வாங்குறதுக்காக வந்தாங்க. ஸோ அவங்க எங்களுக்கு கஸ்டமராக தான் வந்தாங்க. அவங்க லேப் டெஸ்டட் பண்ணும்போது 100% நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லும் போது அவங்க திருப்பி நெக்ஸ்ட் எங்ககிட்ட வந்து கேட்கும்போது நீங்கள் வேற என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. ஸோ நாங்கள் சொன்னது வந்து சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம்னு சொல்லும்போது எனக்கு சொல்லி தருவீங்களான்னு கேட்டாங்க. எஸ் மேம் சொல்லிட்டு அவங்களுக்கு முத முத நாங்கள் சொல்லி கொடுத்தோம் சோப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கும்போது நம்ம யாருக்குமே சொல்லி தரமாட்டோம் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மகிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை நான் எப்பயுமே நம்புவேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மேம்க்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பி. ரிட்டர்ன் யூஎஸ்ல போயிட்டு அந்த சோப் வந்து சேல் பண்ணாங்க. சேல் பண்ணி ஒரு 50-100 ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால சேல் பண்ண முடியல. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட வெதர், அவங்களோட ஸ்கின் டோன் எல்லாமே டிஃப்ரெண்ட், பட் இந்தியாவில் டிஃப்ரெண்ட். திருப்பி அகைன் எங்களுக்கு கால் வருது, மேம் இந்த மாதிரி சேல் ஆகலை, இந்த மாதிரி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது, மேம் ஆக்சுவலி இது நம்ம பண்ணது இந்தியாவில் தமிழ்நாடுல உள்ள ஸ்கின் டோனுக்காக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்ராட்ல செட் ஆகும்னு சொல்லிட்டு திருப்பி ஃபார்முலா சேஞ்ச் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க யூஎஸ்ல சேல் பண்ணாங்க, நல்லா போச்சு. அங்கே சேல் நல்லா ஃபோக்கஸ் பண்ணனால அவங்களால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியல. ஸோ அப்படியே ஹோல் மேனுஃபேக்சரிங்குமே நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. இது நான் பெருசாக பார்க்கறது என்னன்னா நாங்கள் சொல்லி கொடுத்தனால வந்து ரிசல்ட் தான் இன்னைக்கு நாங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்த மேனுஃபேக்சரிங் நம்ம பார்த்துக்கிறோம், அவங்க வந்து சேல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ ப்ராப்பரான யூனிட் மேனுஃபேக்சரிங் எல்லாம் போட்டுட்டு ப்ராப்பரான ட்ரக் லைசன்ஸ் எடுத்தோம். ட்ரக் லைசன்ஸ் கீழே லோ லைசன்ஸ் 6 இருக்கு, அது எல்லாமே எடுத்து தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ட்ரக் லைசன்ஸ் இல்லாமல் இந்தியாவிலே சேல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஐஇ கோடுன்னு ஒன்று இருக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடுன்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஏடிங்கிறது ஆத்தரைஸ் டீலர்ஷிப் கோடுங்கிறது கொடுக்கும், அதாவது பேங்க்ல இந்த பேங்க் மூலியமா உங்களுக்கு வருதுங்கிறது இருக்கும். ஸோ இதுதான் ப்ராப்பரா பண்ற ஒரு லைசன்ஸ் இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டம் எடுத்துட்டு போக முடியும் நம்மளோட ப்ராடக்ட்டை.
1: அதாவது எல்லாருமே வந்து ஒரு விதமான பாதையில போகும்போது நம்ம ஒரு புது பாதையை உருவாக்கிட்டு போவோம் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஊர்ல கிடைக்கிற அரிதான பொருட்கள் அப்படின்றதுல வெகு எளிதாகவே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான், அந்த பொருட்களுக்கான மதிப்பூட்டுதல் கூட்டி அதை எந்த அளவுக்கு நம்ம தொழில் வாய்ப்பாக உருவாக்க முடியும் அப்படின்றதான் இன்னைக்கு அவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்க. இயற்கை சார்ந்த இந்த சோப் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன மாதிரியான தயாரிப்புகள் எல்லாம் இதுல இருக்கு?
0: மேஜரா எக்ஸ்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா நீம், மஞ்சள், துளசி, இதுதான் மேஜரா நம்ம பண்றோம். இந்தியாலையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து கோல் பிரஸ் சோப்ஸ், சார்கோல், மஞ்சள், ஆவாரம் பூ, இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு என்னோட சஜஷன் பாத்தீங்கன்னா பாத் பவுடர், வீட்டில் கிடைக்கிற பாசிப்பயிரே பெட்டரா இருக்கும். ஆஃப்டர் 1 இயருக்கு மேலதான் நம்ம சோப்ஸ் வந்து பயன்படுத்தணும். ஸோ அதுதான் வந்து பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. அதுவுமே வந்து நீங்க மெல்டன் போருக்கு பதிலாக கோல் பிரஸ் சோப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின் வந்து உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்கும்.
1: இந்த கோல்ட் பிரஸ்டு அப்படின்ற ஒரு வார்த்தை இப்ப அதிக அளவுல பயன்படுத்தப்படுது, இதோட முக்கியத்துவம் என்ன?
0: கோல்ட் பிரஸ் சோப்ஸ் அப்படின்னா நம்ம எண்ணெயால் தயாரிக்கிற சோப், நம்ம பாம் ஆயில் இல்லாமல் தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி பயன்படுத்துறதான் இந்த கோல்ட் பிரஸ் சோப்ஸ். மெல்டன் போர்னா ஆல்ரெடி ஒரு பேஸ் இருக்கும், அதை உருக்கி பண்ணுறது தான். ஸோ இந்த ஆயில்னால உங்களுக்கு என்னன்னா இப்போ நார்மலாகவே சின்ன வயசுலேருந்து நமக்கு கை கால் வரைச்சி அந்த தேங்காய் எண்ணெய் போட்டு வீட்டில் தேய்ச்சி விடுவாங்க. ஸோ அதையே தான் இதையும் நம்ம சோப்பாக வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ கோகோனட் மில்க் சோப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ணும் உங்களுக்கு அந்த கை கால் வறட்சி இந்த மாதிரி இருக்காது. ஸோ ஆயில் பேஸ் பண்ணி பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னுக்கான பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாகவே கிடைக்கும். அதுவும் இந்த பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் லாரிக் ஆசிட்ன்ற ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து தாய்ப்பாலில் மட்டும்தான் கிடைக்கிற ஒரு இது, அது வந்து கோகோனட் ஆயிலில் தான் நெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த இப்போ நீங்கள் கோகோனட் ஆயில் பேஸ் சோப் யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே அந்த லாரிக் ஆசிட் தாய்ப்பாலுக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் கோல்ட் பிரஸ் சோப்ஸ். மார்க்கெட்டிங்கிறது 3 விதமாக நான் பார்க்குறேன். ஒன்று மவுத் ஆஃப் வேர்ட், நம்ம சொல்கிறது மூலிமா வர்றது. நாங்கள் ஏன் அப்ராடை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை அங்கே கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட இங்கே சோர்ஸ் நிறையா இருக்குது. இந்தியாவில் வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள் நிறையா நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அதோட பெனிஃபிட் வந்து மக்களுக்கு தெரியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இன்றைக்கி போட்டால் நாளைக்கு கலர் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த காஸ்மெட்டிக்ஸுமே ஆக முடியாது. ஃபஸ்ட்டு சோப்பு போட்டோன்னே கலர் ஆயிட முடியுமானா ஆக முடியும், ஆனால் ஸ்கின் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். அந்த பரு, அந்த கருப்பு வர்றது இதெல்லாமே க்யூர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி மார்க்கெட்டிங் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோம்னாலே நம்ம அடுத்த கட்டம் போயிருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன ப்ராப்பரா இருக்குங்கிறத மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். நம்ம பண்றதுல குவாலிட்டி நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா பாக்குற ஒன்னு. குவாலிட்டியில நாங்க எந்த காம்ப்ரமைஸுமே பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு சின்ன பீஸ்ல சோப் டேமேஜ் ஆனா கூட நாங்க அதை கஸ்டமர் கொடுக்க மாட்டோம். இப்ப ஏன் நாங்க அமெரிக்காக்கு இவ்வளவு சோப்ஸ் போகுது அப்படின்னா ஒரு சின்ன லெவல்ல கூட ஒவ்வொரு பேட்ச் டெஸ்டுக்குமே அந்த குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸுங்கிறதே இருக்காது. அதே மாதிரி நாங்க ட்ரெயின் பண்ற எங்களோட டீம் இல்லாம இந்த அளவுக்கு வரவும் முடியாது. சோ டீமையும் நம்ம ப்ராப்பரா கைட் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நான் பாக்குறேன். மார்க்கெட்டிங்ல 3வது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப இருக்கிறதுல சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் நம்ம பண்ணியாகணும். பண்ணலைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மூணுமே ரொம்ப மெயின், குவாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட், மவுத் ஆஃப் வேர்ட் அண்ட் சோசியல் மீடியா. பெண்களுக்கு முக்கியமா ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன், நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து நம்மள தப்பா கைட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியாது. ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட நம்ம பக்கத்துல இருக்க பொண்ணுங்களுக்கோ

0: ரெண்டுக்கும் சொல்லித்தர மாட்டோம். அதை மட்டும் என்னைக்குமே பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லித்தரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வளருவீங்க. அடுத்த கட்டம் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு நான் ட்ரைனிங் சோப்பு அந்த மேம்க்கு சொல்லித்தர போய் தான் எனக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பாக அது மாறிச்சு. ஸோ கண்டிப்பாக இதுதான் நான் அடுத்த லெவல் போனதுக்கான காரணம்னு நினைக்கிறேன்.
1: அதாவது ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கறதுனால நம்ம வந்து கெட்டு போறது கிடையாது, அது அவங்களுக்கும் ஒரு வளர்ச்சியா இருக்கும், நமக்குமான ஒரு வளர்ச்சி அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து நீங்க உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க, இதுவே வந்து ஒரு பெரிய சாதனை தான். இந்த சாதனை மட்டும் இல்லாம இன்னும் வேற என்னென்ன, அதாவது என்னால இந்த ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே மறக்க முடியாது, இது உண்மையாவே என்னோட மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன?
0: ஆக்சுவலி நான் நினைக்கிற அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் நிறைய பேத்துக்கு. ஸோ எப்படி பண்ணணும், சோப்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பர் ட்ரைனிங் செக்ஷன் கொடுக்குறோம். இதில் வந்து நம்ம மட்டும் வளராமல் நம்ம கூட இருக்க டீமையும் சேர்த்து வளர்த்தோன்னா அது பெரிய அச்சீவ்மெண்ட்ஸாக கண்டிப்பாக மாறும். இன்னொன்று நான் என்ன செல்ஃபாக பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து எப்பயுமே டிபெண்ட் பண்ணியே இருப்போம். ஸோ ஒன்று பிறந்த வீட்டில் இருக்க வரைக்கும் அப்பா அம்மா, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட், யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும், இல்லை நம்மளை யாராவது அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி உள்ளேயே இருப்போம். ஸோ அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நமக்கு யாருமே இல்லை, நமக்கு நம்ம தான் நிற்கணும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சிங்கனாலே கண்டிப்பாக அது அச்சீவ்மெண்ட்ஸ் அன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த அவார்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நமக்காக நம்ம தான் இருக்கோம், நம்ம தான் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வந்தாலே அதை பெரிய அச்சீவ்மெண்ட்ஸாக தான் நான் பார்க்குறேன் மேம்.
1: உண்மையாகவே அந்த இண்டிபெண்டன்சி அப்படின்றது நிறைய செல்ஃப் ரெஸ்பெக்டை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு தொழில் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நிறைய, அதாவது இந்த விஷயங்களை எல்லாம் கடந்துதான் நான் வந்திருக்கேன், இன்னும் நான் கடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா எந்தெந்த விஷயங்களை நம்ம கவனத்துல வச்சிருந்தோம்னா இன்னும் சிறப்பா அதை எடுத்துட்டு போக முடியும்?
0: ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ்ல டெவலப் பண்ணும் போது நம்ம ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன எரர்ஸ் வரதா செய்யும். ஸோ உடனே நம்ம வந்து எமோஷனலா அதை டவுன் ஆகி உட்காந்துடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் அதை கரெக்ட் பண்ண பார்க்கணும். நெக்ஸ்ட் எந்திரிச்சு நின்று ஓட ஆரம்பிச்சிட்டீங்களே உங்களுக்கான டீம் சப்போர்ட் கண்டிப்பா வர ஆரம்பிச்சிடும். இதுல பெருசா நான் பாக்குறதே தேடல் தான் மேம். நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேடி தேடி கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதே மாதிரி இன்னொன்னு, நம்ம ஸ்கூல் காலேஜ் முடிச்சோடனே போதும், நம்ம படிச்சு முடிச்சிட்டோம்னு என்னைக்குமே நம்ம ஸ்டாப் பண்ணவே கூடாது. நம்ம எண்டு வரைக்குமே நம்ம லேர்னிங்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் நம்ம கத்துக்க கண்டிப்பா அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ் கண்டிப்பா போயிடும். இப்போ ஒரு பிசினஸ்ல இந்த லெவல்ல இருந்து நான் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு எனக்கு என்ன ஸ்ட்ரகிள், ஒரு ஒரு பிரச்சனையுமே அந்த ப்ராப்ளமா பார்க்காம அதை சொல்யூஷனா பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைச்சிரும்.
1: உண்மையாகவே, அதாவது பிரச்சனைய பக்கத்துல வைக்காம கொஞ்சம் தூரமா வச்சு பாருங்க, எல்லாமே சின்னதா தான் தெரியும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நீங்க நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்கள் மனம் கவர்ந்த ஏதாவது ஒரு நிகழ்வோ இல்ல இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை நான் செஞ்சேப்பா, உங்களால மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னவா இருக்கு?
0: ஆக்சுவலி இந்த அரப்புங்கிறது வந்து நம்மளோட அந்த உசிலம்பட்டியில கிடைக்கிற உசிலை பொடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தேனியில ரொம்ப ஃபேமஸ், நம்ம சவுத் சைடு. இது வந்து எப்படி இப்படி அமெரிக்காவில் யூஸ் பண்றாங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாகவும் இருந்தது. ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே அவங்க அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நாங்கள் இங்கே சொல்லுவோம் மேம், அது ஷாம்பு போட்டு குளிக்கிறது போல அரை போட்டால் டைம் ரொம்ப எடுக்கும், ஆனால் அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நாங்கள் அமெரிக்காவில் அந்த குவஸ்டினாக கேட்போம், எப்படி மேம் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி இது சேல் ஆகுது மார்க்கெட்டுக்குன்னு கேட்கும்போது, இப்போ அரப்பு போட்டு நம்ம குளிக்கும் போது சீக்காயோ அரப்போ நீங்க பாத்ரூம்ல போட்டு யூஸ் பண்ணும்போது பாத்ரூம் ஃபுல்லாவே உங்களுக்கு ரொம்ப நாஸ்தி ஆயிடும், அது எப்படி மேம் ஹேண்டில் பண்றீங்கன்னு கேட்கும்போது அமெரிக்கால ரொம்ப அழகா ஒரு ஆன்சர் பண்ணாங்க, மேம் அதுவுமே நேச்சுரல் தானே, நேச்சுரல் பாத்ரூம் கிளீன்சரா நாங்க யூஸ் பண்றோம்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. சோ இங்க நம்ம யூஸ் பண்ற டைம் இல்ல டைம் இல்லன்னு ஓடுற காலகட்டங்கள்ல அமெரிக்கா மாதிரி அதர் கண்ட்ரில பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது அதை ப்ராப்பரா அந்த அரப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, மார்க்கெட்டுக்கு ஈஸியாவும் போக முடிஞ்சது. அதை ஏன் நம்ம இந்தியா மக்களுக்கு நம்ம கொண்டு போக கூடாது அப்படிங்கிறது தான் நாங்க இந்தியாலையும் அதை கொடுக்க ஆரம்பிச்சோம்.
1: இந்த பொருட்களுக்கான முக்கியத்துவம் எந்த விஷயத்துல அதிக அளவுல இருக்கு?
0: குவாலிட்டி. இப்போ ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் நம்ம வாங்குவோம் சர்டிஃபிகேட். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், லையாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பர் சர்டிஃபிகேட்டோட மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த ப்ராப்பர் சர்டிஃபிகேட் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நார்ம்ஸ், பிஹெச் லெவல் இவ்வளோ இருக்கணும், அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் இவ்வளோ இருக்கணுங்கும் போது, அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்க்குமே நம்ம ப்ராப்பர் சர்டிஃபிகேட் வாங்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்து குட்டாக வரும்.
1: பெண் தொழில் முனைவோராக நீங்கள் என்னென்ன வேலை வாய்ப்புகளை எல்லாம் இன்னும் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க?
0: ஃபர்ஸ்ட் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேர் தான், அதுக்கப்புறம் ஒரு டீம் வந்தது. இந்த இதை டெவலப் பண்ணி இந்த காஸ்மெட்டிக்ஸ் கொண்டு போகும்போது எங்களுக்கு ஒரு 7 வருஷம் ஆச்சு. இது வந்து நாங்களாக ஓடிக்கிட்டு இருக்க காலகட்டம் இதே இது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஃபுட்ஸ் பிஸ்னஸ் ஒன்று பண்ணோம். ஸோ அது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு 2 வருஷத்தில் அந்த கம்பெனியை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டோம். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டீம் சப்போர்ட் தான். நாங்கள் இந்த 7 வருஷம் கற்றுக்கிட்ட நாலேஜை எடுத்துகிட்டு போய் இன்னொரு கம்பெனியில் 2 வருஷம் அப்ளை பண்ணும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் டீம் ஒர்க் ஏன் சொல்கிறேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நல்ல அக்கௌண்ட்ஸ் வரும், ஒருத்தருக்கு நல்ல ப்ரொடக்ஷன் வரும், ஒருத்தருக்கு

0: நல்லா பேச வரும், ஒருத்தர் நல்லா கணக்கு பார்க்க வரும். ஸோ இப்போ நாங்கள் டீமாக சேர்ந்து பண்ணும்போது இந்த 7 வருஷத்தில் நாங்கள் ஒவ்வொன்றையும் கற்றுக்கிறதுக்கே ஒரு ஒரு வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் 7 விதமான மூளையோ 10 விதமாக யோசிக்கும் போது அதை அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் வந்து குவிக்காக அவங்களுக்கு வந்துடும். ஸோ எப்பயுமே வந்து சேர்ந்து பண்ணுறது ரொம்ப நல்லது, ஆனால் வந்து அதை பிஸ்னஸாக பார்க்கணும். ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டாக பார்க்கக்கூடாது. பிஸ்னஸில் நீ நான் அப்படின்ற ஒரு குவெஸ்டின், நீங்கள் பண்ணாலும் தப்பு தான் நான் பண்ணாலும் தப்பு தாங்கிற மாதிரி பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டால் அந்த இதை ரிலேஷன்ஷிப்லாம் மறந்துட்டு பண்ற மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சு பண்ணாங்கன்னா பெட்டர் ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க பார்ட்னர்ஷிப்ல பண்ணா பிசினஸ் லாஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாங்க 2-3 பிசினஸ் பண்றோம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணும் போது அதோட ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ஆனா அது ப்ராப்பர் பிசினஸா பார்க்கணும். அது
1: ஒரு இளம் தொழில் முனைவோரா நீங்க நம்ம பெண்களுக்காக நம்ம நேயர்களுக்காக நீங்க சொல்ற ஆலோசனை என்ன? அதே சமயம் உங்களோட எதிர்கால பயணம் அப்படின்றது எதை நோக்கி போயிட்டு இருக்கு?
0: நம்மளோட எதிர்கால பயணம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும் நம்மளோட சோப்ஸ். அதே மாதிரி இந்தியாவில் கண்டிப்பாக நமக்கு அதை எல்லா மாநிலங்களுக்குமே நம்ம அதை கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட அடுத்த கட்ட கோலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இது மூலயமா நான் பெண்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஆண்கள்ங்கிறத விட ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பசங்களுக்குனா அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பொண்ணுங்களுக்கும் அதுக்கான ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனால் பொண்ணுங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸோ ஒர்க்கோ ஒர்க்லேயும் சூப்பராக பண்ணணும், வீட்லேயும் நம்ம சூப்பர் மாம் அண்ட் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும், நல்ல ஃபேமிலிலேயே இருக்கணும். அதே மாதிரி நம்ம மல்டிபிள் டாஸ்க் நம்ம பெண்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வண்ணா மட்டும்தான் நம்மளை இன்னொரு கட்டத்துக்கு விடுவாங்க. ஸோ அதில் வந்து எமோஷ்னலி நம்ம ரொம்ப வீக் ஆயிடாமல் நம்மளே சூப்பராக மைண்ட் அளவில் ஸ்டேபிள் பண்ணி நமக்கு நம்ம தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நீங்கள் நிற்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அடுத்த கட்டம் கண்டிப்பாக போயிடுவோம். ஸோ இது இண்டிபெண்ட் ஃபினான்ஸ் மட்டும் நான் பேசலை, கண்டிப்பாக வண்டி ஓட்டுறதுலேருந்து எல்லாமே கண்டிப்பாக பெண்கள் தைரியமாக முன்னாடி வரணும். ஏன்னா நமக்கு எஜுகேஷனே இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம கைக்கு வந்திருக்குங்கும் போது இன்னுமே நம்ம ஸ்ட்ராங்காக ஓட வேண்டிய காலகட்டங்கள் நம்மளை இருக்கும். இதில் வந்து ரொம்ப டிபெண்ட் எமோஷ்னலி நம்ம வீக் ஆகாமல் நம்மளை நம்ம தான் நம்பி நம்ம ஒரு ஆள் நின்னோம்னா நம்ம குடும்பம் மட்டும் இல்லை நம்ம சொசைட்டியவே மாற்ற முடியுங்கிறது நான் ரொம்ப நம்புகிறேன். அதே மாதிரி பெண்கள்னால நல்ல டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதை மொதல் நம்மளை நம்ம நம்பணும். ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இதுக்காக இது மதிக்காதது அப்படின்னு கிடையாது. பசங்களை பற்றி பெண்கள் கண்டிப்பாக முடிவெடுத்தீங்கன்னா ஆண்களும் அதுக்காக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க இந்த காலத்தில். ஸோ நாலேஜ் வைஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக தன்னம்பிக்கையோட போராடுங்க, உங்களை நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம்.
1: உண்மையாகவே, அதாவது நமக்கான வாய்ப்புகளை நாம தான் உருவாக்கணும். அது தடைக்கற்களா இருந்தாலும் படிக்கற்களாக மாத்திட்டு நம்ம பயணத்தை முன்னெடுத்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான். இன்னைக்கு ரொம்ப அழகா கே நித்யா அவர்கள் வந்து நமக்காக வருகை புரிந்து நிறைய தகவல்களை நேயர்களுக்கும் வந்து பகிர்ந்தளிச்சாங்க. உண்மையாகவே நிலையத்துக்கு வருகை புரிந்து என்னென்ன செஞ்சா நம்ம என்னென்ன வகையில சாதிக்கலாம், எதை தவிர்த்தா இன்னும் ஒரு படி மேல போய் சாதிக்கலாம் அப்படின்றத தான் வந்து இன்னைக்கு வெற்றி கொடிகட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வருகை புரிந்து இந்த மாதிரி அற்புத கருத்துக்களை எங்களுக்காக தெரிவித்ததுக்காக நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: தேங்க்யூ மேம், எல்லாருக்குமே தேங்க்யூ.
2: இதுவரை வெற்றி கொடிகட்டு இதில் பெண் தொழில் முனைவோர் நித்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஜூலை மாதம் 8ஆம் தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஜூலை 8ஆம் தேதியான இன்று ஆந்திர பிரதேச மாநிலத்தில் விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. 1497ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய பயணி வாஸ்கோட காமா லிஸ்பனிலிருந்து தனது வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை தொடங்கினார். இதன் மூலம் கடல் வழியாக இந்தியாவை அடைந்த முதல் ஐரோப்பியர் என்ற பெருமையை பெற்ற நாள் இன்று.
0: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் பால் பற்களை பாதுகாப்போம். பொதுவா நம்ம எல்லாருமே சிரிச்சா ரொம்ப அழகா இருப்போம் இல்லையா? அப்படி நம்ம சிரிப்போட அழக இன்னும் அழகா காமிக்கிறதே நம்ம பற்களோட அழகுதான். அந்த பற்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நம்மளால வர்ற சிரிப்பை கூட முழு மனசோட ஃப்ரீயா சிரிக்க முடியுமா? அப்படி பற்கள்ல ஏற்படும் பிரச்சனைகள்ல ஒண்ணு பல் சொத்தை. இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு மட்டுமே வரும் பிரச்சனை. அப்படி குழந்தை பருவத்துல ஏற்படும் பல் சொத்தை பிரச்சனையை தடுக்க முன்னெச்சரிக்கையா பெற்றோர்கள் என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? நம்ம பற்கள்ல இருக்கக்கூடிய எனாமல்ற பாதுகாப்பு அடுக்கல பாதிப்பு ஏற்படும் போதுதான் நம்ம பற்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அதாவது இந்த பல் சொத்தை பிரச்சனை நமக்கு ஆரம்பிச்ச உடனே தெரியறதில்ல. இது சுமார் 6 மாசத்திலிருந்து 5 வருஷம் கூட ஆகலாமா. ஏன்னா அது நம்ம உணவு பழக்கத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த எனாமல்ற அடுக்கு நரம்பு முடிச்சுகள் இல்லாத உயிரற்றதா இருக்கிறதுனால பல்லுல ஏற்பட்ட சின்ன சொத்தை நமக்கு எந்த அறிகுறியும் காமிக்காதான். அப்படி இருக்கும் பட்சத்துல நமக்கு உணவு சாப்பிடும் போது அதுல போய் மாட்டிட்டு ரொம்ப நேரம் ஆகும் போதுதான் பல் கூச்சம் அப்புறம் பல்வலி இப்படி எல்லாம் ஆரம்பிச்சு நமக்கு பல் சொத்தை இருக்கிறதே அப்பதான் தெரிய வருமா. அந்த மாதிரி நேரத்திலயாச்சும் நம்ம சுதாரிக்கணும். சொல்ல போனா அதுவே லேட்டு தான். அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் சூடாவோ அல்லது ஜில்லுன்னு சாப்பிடும் போது அந்த உணவை சாப்பிட விடாம பல் கூச்சமோ அல்லது பல்வலியோ ஏற்படும். எக்ஸாக்டா சொல்ல போனா அந்த சமயத்துலதான் நாம டாக்டரை தேடி போவோம். அப்படிதானே? சரி, இப்போ

இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்க பல் சொத்தைக்கு முக்கிய காரணம்னு பார்த்தா, குழந்தைங்க இனிப்பு அல்லது இனிப்பு சார்ந்த உணவு பொருட்களை சாப்பிட்டுட்டு, அதாவது சாக்லேட், ஐஸ்கிரீம், கேக் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு வாய் கொப்பளிக்காம விடுறது தான். இந்த மாதிரியான இனிப்பு உணவு பொருட்களை சாப்பிட்டுட்டு வாய் கொப்பளிக்காம விடுறதுனால அதோட சின்ன துகள்கள் பல் இடுக்கில் மாட்டிட்டு வாயில ஏற்கனவே இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட செயல்பட்டு ஒரு அமிலத்தை சுரக்க ஆரம்பிக்குமா. அப்போதான் பற்களின் வெளிப்பூச்சான எனாமல் தாக்க ஆரம்பிக்குமா. அதை தடுக்க ஒன்று எதை சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்கிற பழக்கமோ, இன்னொன்று ஒரு நாளைக்கு இரண்டு முறை பல் துளக்குற பழக்கமோ குழந்தைகளுக்கு கண்டிப்பா பழக்கணும். இந்த மாதிரி பழக்கத்தை கொண்டு வரனால அவங்க உடல் ஆரோக்கியத்துல அவங்களுமே இன்னமும் கவனம் செலுத்தணும் அப்படின்ற எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகும்.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் நலம் தரும் நம் பாரம்பரியம் சோளப்புட்டு செய்முறை தகவல் வழங்குபவர் உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள்.
1: சிவப்பு சோளப்புட்டு

இது எப்படி பண்றது அப்படின்னா, அதாவது புட்டு மாவு ரெண்டு விதமா நம்ம ரெடி பண்ணலாம். சோளப்புட்டு வந்து கழுவி ஒரு 5 நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம சோறாக்குற மாதிரியேவும் பானையில் ஏதாச்சும் சரி குக்கர் நாளிச்சு நல்லா சோறாக்குற மாதிரி சோறாக்கி அவியறதுக்கு குறைஞ்சது வந்து உங்களுக்கு 1/4 நேரம் ஆகும். அவிச்சிட்டு நல்லா வெயில காய போட்டு ரைஸ்கில் கொண்டு போய் திரிச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ 1/4 கிலோ இப்போ சோள மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1/4 கிலோ நீங்கள் நாட்டு சக்கரைனாலும் சரி சீனினாலும் சரி எடுத்து தேங்காய் பூ இதில் ஆட் பண்ணி, நான் சொன்ன மாதிரி ஆரஞ்சு பழம் புளியிரும்ல அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஹோலாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் மாவு அடைச்சி நீங்கள் இட்லி செட்டில் அவிச்சு நீங்கள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை நாங்கள் குழா புட்டில் அவிக்கிறோம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும், அது வந்து உங்களுடைய இஷ்டம், நீங்கள் எப்படினாலும் சாப்பிடலாம். இது ரெண்டாவது மெத்தட் இப்போ நான் சொல்கிறேன். சோளத்தை நல்லா கழுவி நல்லா ஒரு 5 நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இதையும் நம்ம சோறாக்குற பானையில் இல்லைன்னா குக்கரில் நீங்கள் அவிச்சு எடுத்துட்டு நல்லா வெயில காயப்படணும். இதோட என்ன பண்ணணும்னா, சிவப்பு அரிசின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கருப்பு கவுனி அரிசி அப்படி இல்லைன்னா மாப்பிள சம்பா அரிசி, இது ரெண்டில் எதையாச்சும் ஒன்று 1/4 கிலோ எடுத்து அதையுமே நல்லா கழுவி நல்லா வெயில காய போட்டு அதையும் வறுக்கணும். வறுத்து நம்ம அவிச்சு ஏற்கனவே காய போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, சோளத்தையும் அதையும் இந்த அரிசியையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம ரைஸ் மில்லில் போய் திரிச்சு அதுக்கப்புறம் அந்த மாவை எட்டு வந்து, இப்போ 1 கிளாஸ் நம்ம அந்த மாவு எடுத்தோம்னா 1/2 கிளாஸ் வந்து நாட்டு சக்கரை அப்புறம் தேங்காய் பூ எடுத்து நம்ம குழா புட்டு அவிச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், இல்லைன்னா இந்த புட்டு குட்டி கிணத்துல கூட நம்ம அவிப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் குட்டி கிணத்துல கூட அவிச்சு இட்லி செட்டில் வச்சு நீங்கள் வந்து புட்டாக சாப்பிட்டுக்கலாம்.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய என்னுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு

0: செல்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் இரு நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். முன்னதாக இந்தோனேஷியாவின் பாரம்பரிய கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பிராம்பணன் திருக்கோவிலை பார்வையிட்டு பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். பல்வேறு புனித தலங்களில் சிவபெருமானுடன் இணைப்பிற்கான தொடர் வாய்ப்புகள் தமக்கு கிடைத்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக சமூக நீதித்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடப்பு நலத்திட்டங்களின் முன்னேற்றம், மாணவருக்கான கல்வி உதவித்தொகை, மாணவர் விடுதிகள் மேம்பாடு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆதிதிராவிடர் பழங்குடியின மக்களின் கணக்கெடுப்பு தொடர்பாகவும் இதில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வரவிருக்கும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவுள்ள துறை சார்ந்த திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு குறித்தும் இதில் ஆராயப்பட்டது. மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, அத்துறையின் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். ஊரக வளர்ச்சித்துறையின் நலத்திட்டங்கள் மக்களை உரிய முறையில் சென்று சேர வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இத்துறையின் ஆலோசனைக் கூட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஊரக குடியிருப்பு திட்டம், முதல்வரின் வீடு கட்டும் திட்டம் போன்ற திட்டங்கள் மக்களை சென்று சேர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக மாநில அரசு நீதிமன்றம் செல்லும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற அப்போதைய தமிழக அரசிடம் தடையில்லா சான்றிதழ் கோரி விண்ணப்பித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் அப்போதைய திமுக அரசு 60 நாட்கள் வரை தடையில்லா சான்றிதழ் வழங்காததால் தனியார் கல்லூரிகள் உயர்நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை அந்தஸ்து பெற்றால் அவை 7.5% உள்ஒதுக்கீடு உட்பட மாநில அரசின் இடஒதுக்கீடு முறைகளை பின்பற்ற தேவையில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கும் கட்டணத்தை வசூலிப்பதற்கான கட்டாயம் இல்லை என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். முன்னதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நலம் AI வாட்ஸ்அப் சேவையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார்.
1: எம்எம்சியில ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில நெஞ்சக நோய் பிரிவு ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல சாட்பாட் வசதியை அறிமுகப்படுத்திருக்கோம். இதுல என்னன்னா, நம்ம வீட்டில இருந்தபடியே இந்த நாள்ல இந்த டைம் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். ஆப்ல இந்த சாட்பாட் மூலமாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாதான் இங்க சேவையை பயன்படுத்திக்க முடியுமானா இல்ல, இதையெல்லாம் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாம கூட மக்கள் வரலாம். இது இன்னும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இந்த சேவையை நாங்க விரிவுபடுத்த போறோம். சோ ஒன் டைம் ப்ராசஸ் தான், ஒரு முறை நீங்க செஞ்சா போதும், ஆதாரம் இல்லாம கூட அந்த மருத்துவ சேவையை பயன்படுத்தலாம்.
0: தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக சீர்குலைந்துள்ள சட்டம் ஒழுங்கு நிலைமை சரி செய்யப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவில் தமிழர்களின் ஆண்டு விழாவில் பங்கேற்று உலக தமிழர்களை இணைக்கக்கூடிய பணிகளை தொடங்கியிருப்பதாக கூறினார். 3 வகுப்பு வரை பாட புத்தகங்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். கேரள மாநிலம் கொச்சியில் பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்களின் கூட்டம் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தின் இறுதியில் கூட்டறிக்கை வெளியிடப்படுகிறது. தொடர்ந்து பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரிக்ஸ் உச்சி மாநாட்டு கண்காட்சியும் இடம்பெறுகிறது. ஊரக மேம்பாடு, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஊட்டச்சத்து, கல்வி பிரிவுகளில் இந்திய மகளிரின் சாதனைகள் குறித்த அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று பிற்பகல் இத்துறையின் மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் தலைமையில் நடைபெறுகிறது. முன்னதாக பெரம்பலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் துறை சார்ந்த முன்னெடுப்புகள் குறித்து

0: தொடர்பாக அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுக மீண்டும் புத்துணர்வுடன் ஆட்சியில் அமரும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் திருச்சி மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு உள்ளாட்சித் தேர்தலில் கட்சிக்கு வெற்றியை பெற்றுத் தருமாறு கேட்டுக் கொண்டார். தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான தேடல் குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பு நியமன முறையை மேலும் சிக்கலாக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி கூறியுள்ளார். பல்கலைக்கழக தேடல் குழு தொடர்பாக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தனித்தனி சட்டங்கள் உள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட குண்டுசாலை பகுதியில் காலை உணவு திட்ட செயல்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறந்த எழுத்தாளர்களுக்கான பரிசுத் தொகை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். அரியலூர், ஜெயங்கொண்டம், தாப்பலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் மக்களின் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் கூறியுள்ளார். இருமத்தூரில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் உரையாற்றினார்.
1: சுமார் 110 பயனாளிகளுக்கு 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இந்த கிராமத்திற்கு வழங்கப்படுகிறது. வருவாய்த்துறையில் 4 இலவச வீட்டுமனை பட்டா, 26 பட்டா மாற்றம், மின்னணு புதிய குடும்ப அட்டை 57 பயனாளிகளுக்கு, பட்டு வளர்ச்சி துறையின் மூலமாக தளவாட பொருட்கள் மற்றும் பண்ணை உபகரணம் 3 நபர்களுக்கு, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை மூலம் 4 நபர்களுக்கு வீட்டு வசதி திட்டம் என சுமார் 110 பயனாளிகளுக்கு 37,78,532 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்டங்கள் இன்று வழங்கப்படுகிறது.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உழவர் சந்தையில் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் விவசாயிகளுடைய விளைபொருட்களை பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று விற்பனை செய்யும் வகையில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று நேரடியாக விற்பனை செய்ய இந்த திட்டத்தின் மூலமாக வகை செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் சந்தைப்படுத்துதல் செலவை குறைத்து உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் இந்த திட்டமானது முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5,516 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் இன்று 55.56 அடியாக உள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 750 கனஅடி தண்ணீரும் கீழ் பவானி வாய்க்காலில் 5 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மழை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வான்கோவரில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை பெனாலிட்டி ஷூட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளின் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிக்கு முன்
4: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: நேர்களே, இன்று பிற்பகல் 2:40 விளையாட்டு அரங்கம். விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆலோசகர் முனைவர் சி விஜய் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 2:55 வானிலை, தொடர்ந்து 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு திரைகாணம். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:25 பண்ணை செய்தி.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
2: பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பயிர் சாகுபடி செய்கிறாங்களோ, ரகங்கள் செய்கிறாங்களோ, அதையே செய்யாமல் புதிய ரகங்களை வந்துட்டு தேர்வு செஞ்சு அந்த ரகங்களை வந்துட்டு வீரிய ஊட்டு ரகங்களையும் நம்ம பயிர் சாகுபடி செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம பயிர் சாகுபடி செய்கிறப்போ காய்கறி பயிர்கள் வேப்பம் புண்ணாக்கை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதாவது 1 சென்ட்டுக்கு 1 கிலோன்ற அளவில் வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி விதைகள் நம்ம வந்துட்டு சேகரிக்கிறோம், கண்டிப்பாக நோய் பாதிக்காத பூச்சி பாதிக்காத நல்ல வளமான செடியிலிருந்து விதையை தேர்வு செய்கிறது மிக மிக முக்கியமானது. இதுலேயே கிட்டத்தட்ட 50% அளவுக்கு நம்ம பூச்சியை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம்.
1: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: எட்டு திரைகாணம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கி செய்தியில் வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு இடம்பெறும். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா.
3: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டியில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தி நிற்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
4: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
3: என்ன சொல்றோமா,
4: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப்பு, பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும். என்ன அர்த்தமா இந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.

0: திரைகானம் கேட்டீர்கள்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
2: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: நேரம் 2:40. ஆகாஷ்வாணி.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆலோசகர் முனைவர் சி விஜய் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே, இந்த வார விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் சி விஜய் அவர்கள். இவரை பற்றி சுருக்கமாக சொல்லணுன்னா, விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு உடற்பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புகளுக்கான ஆலோசனைகளை பல வருடங்களாக வழங்கி பலரின் பிற்கால விளையாட்டு வீரர்களின் வாழ்வில் பல வேலைவாய்ப்புகளுக்கான முன்னெடுப்புகளை கொடுத்து அவங்களுக்கான ஒரு கரியர் அமையிறதுக்கு ஒரு கன்சல்டண்டாக இருந்திருக்காரு. வணக்கம் சார்.
3: வணக்கம்ங்க.
2: சொல்லுங்கள் சார், ஸ்போர்ட்ஸுன்றதை எடுத்துக்கும் பொழுது எப்போவுமே வந்து பிளேயராகவே இருக்க முடியாது. ஒரு ஏஜில் வந்து கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட்ன்றது தேவை. அந்த ஃபீல்டுலேருந்து நம்ம ரிட்டையர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல்டுலேருந்து ரிட்டையர் ஆகிறவங்க திரும்ப வந்து ஒரு நார்மல் லைஃபுக்கு வந்து ஒரு சிவிலியன் ஒர்க் எடுக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும், அடாப்ட் ஆகி எடுக்கிறது. ஏன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் கரியரில் வேறு மாதிரி ஒரு ஃபிட்னஸ், வேறு மாதிரி ஒரு வேர்ல்டில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆஃப்டர் ஃபீல்ட் லைஃப், ஆஃப் ட்ராக்கு என்ன மாதிரி வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குது, அவங்க துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, இந்த விஷயங்களை பற்றி என் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்களேன்.
3: கண்டிப்பாங்க, ரொம்ப அருமையான கேள்வி. ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் சாதிக்கலைனா, ஒரு வேலை சாதிச்சு அவங்க வேலை வாங்கிட்டாங்க, அதில் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. இன்னொன்று, நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ் எடுத்துகிட்டா ஏதோ ஒரு வாய்ப்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்கும் நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் என்றைக்குமே உங்களை கைவிடாது. ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்டர்னலாக, அதாவது பர்சனல் டிசிப்ளின், பர்சனல் எஸ்டீம்,

பர்சனல் கான்ஃபிடென்ஸு, பர்சனல் பிஹேவியர், அப்புறம் ஒரு செல்ஃப் அச்சீவ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்போர்ட்ஸால் மட்டும்தான் வேகமாகவும் தொடர்ச்சியாகவும் உங்களுக்கு கொடுக்க முடியும். இன்னொன்று, அது ரொம்ப எளிதாக கிடைச்சிரும் எல்லாருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஊரில் நீங்கள் ஒரு வேலை கில்லி தாண்டல் விளையாடினாலோ ஒரு கோலி விளையாடினாலோ அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் விளையாட்டுகள், இதெல்லாம் அதெல்லாம் சாதாரண விளையாட்டுகள் கிடையாது. அது எல்லாத்துக்கும் ஒரு ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், டீம் ஒர்க், டீம் பில்டிங், இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி கார்பரேட் செக்டரில் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கும். ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸை நம்ம எப்படி விளையாடிருக்கோம், எந்த அளவு வரைக்கும் நம்ம விளையாடிருக்கோம், அதனால் நம்மளுக்கு ஏற்பட்ட நன்மைகள், உடல்கூறு நன்மைகள் ஒன்று இருக்குது, அப்புறம் பணம் சம்பாதிக்கிறது, பேர் சம்பாதிக்கிறது, புகழ் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் ஒன்று இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்போர்ட்ஸை எடுத்து ஒருவேளை நான் சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக மாறலை அப்படின்னா, அப்போ நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய 10வது 12வது வரைக்கும் ஸ்போர்ட்ஸை தெரிஞ்சோ தெரியாமல் விளையாடிடுவாங்க. காலேஜுக்கு போகும்போது ஒரு சில பேர் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒரு டீவியேஷனுக்கு போயிடுறாங்க. ஏன்னா நான் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடி கெட்டு போயிட்டான், ஸ்போர்ட்ஸ் விளையாடினா படிப்பு வராது, இந்த மாதிரி ஒரு காமன் ஒரு ஸ்டிக்மா வந்து எல்லார் மேலேயும் போட்டுறாங்களே. நீங்கள் விளையாடினா சரியாக படிக்க மாட்டேன், விளையாடினா தான் மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகும். இன்றைக்கி ஏற்படுற நிறைய சூசைட்ஸு, அவங்க டீவியேஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் தவிர்க்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப கட்டாயமாக தேவைப்படும். அவங்களுக்கு வேலை கிடைக்குது கிடைக்கல அது ஓரம் வச்சிடும். ஒரு வேலை நீங்கள் ஸ்போர்ட்ஸை தான் நம்பியிருக்கீங்க, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் டாக்டர் ஆரம்பித்து ஒரு பேசிக்காக ஒரு கோச் ட்ரெயினராக ஜிம்மில் ஒரு அடிப்படையாக ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லக்கூடிய மினிமம் லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 32 விதமான பேசிக் குவாலிஃபிகேஷன், அதாவது பேசிக் வேலை இருக்குது. 32 விதம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு மருத்துவராக ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டாக்டராக போகலாம், ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்டாக போகலாம், ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்டாக போகலாம், ஸ்போர்ட்ஸ் மசாஜராக போகலாம், ஸ்போர்ட்ஸ் அனாலிசிஸ்டாக போகலாம், நீங்கள் பயோமெக்கானிக்ஸ் படிச்சுட்டு போகலாம், ஃபிசியாலஜிஸ்டாக போகலாம், அப்புறம் இன்றைக்கி வந்து மெட்டபாலிக் ரிவர்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசியாலஜிக்குள்ளாரே இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் தாண்டி யோகம் தெரிஞ்சுன்னா நீங்கள் யோகா குருவாக மாற முடியும். சிலம்பம், கலரி இந்த மாதிரி தெரிஞ்சுனா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சார், எனக்கு வந்து வெயிட் லிஃப்டிங் பிடிக்கும், பாடி பில்டிங் பிடிக்கும் அப்படின்னா, பாடி பில்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் போய் ஒரு ஜிம்மில் போய் ஒரு பாடி பில்டராக போட முடியும். இல்லைனா ஒரு பாடி வெயிட் ரிடக்ஷன், பாடி ரிடக்ஷன், டோனிங், அப்புறம் அப்டமல் ஃபேட் ரிடக்ஷன், இந்த மாதிரி செலிபிரிட்டி ட்ரெயினராக போயிட முடியும். இல்லை பர்சனல் ட்ரெயினர், இன்றைக்கி வந்து பர்சனல் ட்ரெயினெலாம் ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக சொல்கிறாங்க. ஒரு பர்சனல் ட்ரெயினிங் எடுக்குன்னா குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துக்கு 500 ரூபாவும், அதிகபட்சம் 3000 ரூபா வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக சம்பாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 2 பர்சனல் ட்ரெயினிங் பார்த்தா போதும். அப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு துறை ஸ்போர்ட்ஸ் தான், அது விளையாடி இருந்தாலோ உங்களுக்கு சோர்வு இல்லாத ஆளாகவோ, ஒரு அதாவது ஒரு லேசியாக இல்லாத ஆளாகவோ, விடியற் காலையில் உங்களால் எந்திரிக்க முடியும் அப்படின்னு உடம்பை வளர்ச்சி நிமித்தி வேலை செய்ய முடிஞ்ச ஆளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு 100% ஸ்போர்ட்ஸால் கொடுக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் எடுத்தவன் என்றைக்குமே குறைய மாட்டான். இன்னைக்கு 3 விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா, உடற்தகுதி, உடற்பயிற்சி விஷயங்கள், கொஞ்சோண்டு நியூட்ரிஷன் சம்பந்தமான விஷயங்கள், அப்போ மனநலம், மென்டல் ஹெல்த் சொல்றோம். இந்த 3 விஷயத்தை பண்றவங்க இன்னைக்கு வந்து லைஃப் கோச்சா மாறுறாங்க. லைஃப் கோச் அப்படின்னு சொல்றது பெரிய ப்ரொஃபஷன் இன்னைக்கு. அந்த அதுவும் நீங்க ஸ்பெசிபிக்கா ஒயிட் காலர் பீப்புளுக்கு பண்ணீங்கன்னா அது ஒரு சார்ஜ், கார்பரேட்டுக்கு பண்ணீங்கன்னா ஒரு சார்ஜ், லோயர் லெவல் பீப்புளுக்கு பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கு. சோசியலா இன்னைக்கு எக்கச்சக்கமா இன்னைக்கு இருக்கிற சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரே இண்டஸ்ட்ரி, இது நான் என்ன சொல்கிறேன், இந்த ஹோலிஸ்டிக் இண்டஸ்ட்ரி, உடலையும் பார்த்துக்கொள்ளலாம், பணமும் சம்பாதிக்கலாம், மனமும் நிம்மதியாக இருக்கும், மற்றவர்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் உடல் வழியாக வேற ஒரு வேலை செஞ்சார் சார், நான் ஒரு 10 வருஷம் சம்பாதிச்சார் சார், அவருக்கு டயபெட்டிக் வந்துச்சு, சுகர் வந்துச்சு, ஹார்ட் அட்டாக்ல இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த துறை எடுக்கிறதுனால வராது, ஏன்னா நீங்களும் ஃபிட்னஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்போ ரொம்ப தெளிவாக ஸ்போர்ட்ஸ் வழியாக ஸ்போர்ட்ஸ் பண்ணால் கண்டிப்பாக கெட்டு போக முடியாது, அதில் நல்ல ப்ரொஃபஷன் இருக்குது. சமூகத்துக்கு தேவையான வித்தியாசமான ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி ஒரு மனநல ஆலோசகர் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸில் தான் விளையாடி ஜெயிச்சு 2 விதமான மனநிலையும் கண்டுபிடிச்சிருக்க முடியும். தோத்துருந்தால் அவன் அடுத்த விளையாட்டு வீரரை போய் பாராட்டிட்டு அடுத்ததுக்கு ரெடி ஆகுறது, செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறது. ஜெயிச்சிருந்தா தன்னை ஊக்கப்படுத்தி அடுத்த ஒன்று போய் கமாண்டரா நெக்ஸ்ட் டைம் ஒன்று பார்க்குறேன்டான்னு சொல்லிக்க முடியும். இப்படி 2 மனநிலையும் ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் விளையாடலாம். ஒரு லாங் ஜம்ப் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு தடவை 3 நிமிஷத்தில் குச்சிருவீங்க ஒரு லாங் ஜம்ப். ஆனால் இந்த 3 நிமிஷம் குதிச்சதை லாங் ஜம்ப் இன்றைக்கி இன்டர்நேஷனல் லெவலில் எவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருக்கு நம்ம படிக்கிறோம். ஆக்சுவலாக ஜெஸி ஓவன்ஸ் பற்றி பேசுகிறோம், ஹிஸ்ட்ரியில் எத்தனையோ இந்த பக்கம் அந்த பக்கம் பெரிய நாடுகளில் சண்டை இருந்த போது கூட இவங்க பெரிய நண்பர்களாக மாறியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு மனநிலையே மாறியிருக்கு, பெரிய சண்டை இருந்த நாடுகளில் கூட நண்பர்களாக உருவாக்க முடியும்னா இந்த மனநிலை மாற்றத்துக்கு ஸ்போர்ட்ஸ் ஒரு வழி. ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு இது மாதிரியான பல்வேறு துறைகளில் வேலை இருக்குது. அந்த மாதிரி வேலைகளை தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வழியாகவும், ஆலோசனை வழியாக, ஒர்க் ஷாப்ஸ் வழியாகவும் நிறைய இடங்கள்ல நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஒரு கடந்த ஒரு 20-25 வருடங்களாக இந்த வேலையை நான் தொடர்ச்சியாக பண்ணுறேன். லாஸ்ட் 18 வருஷங்களில் 3000-4000 பேர் வரைக்கும் இந்த நம்ம
நம்மகிட்ட ஆலோசனை பெற்றிருக்காங்க, உடற்கல்வி துறைக்கு உள்ளே போயிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் அஃபிஷியல்ஸாக மாறிருக்காங்க, பயோமெக்கானிஸ்டாக மாறிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் வேரிங் ஷாப், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கார்மெண்ட் பிடிக்கணும்னா கூட ஸ்போர்ட்ஸ் வேர் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் இருக்குது. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பிடிக்குதுன்னா, இன்றைக்கி டர்ஃப் போடுறாங்க, நிறைய இடங்களில் ஷட்டில் கோர்ட்ஸ் வருது, மல்டி ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க, லே அவுட்ஸ் போடுறாங்க. இந்த மாதிரி பேசிட்டே போனால் அன்லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்போர்ட்ஸில் இருக்குது. ஸ்போர்ட்ஸை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சமுதாயத்தின் ஆரோக்கியத்தை

0: பார்த்துக்கிறதுக்காக உதவுறீங்கன்ற ஒரு பெரிய மன நிம்மதியும் மன திருப்தியும் ஐ திங்க் வேற ஒரு ஃபீல்டில் வராது. ஏன்னா அதை நான் எப்பவுமே இதை சொல்வேன், மருத்துவராக நீங்கள் இருந்தீங்கன்னா வந்த நோய்க்கு நீங்கள் ஒரு ஒரு மருந்து கொடுப்பீங்க. ஆனால் உடற்கல்வி சம்மந்தப்பட்டவங்க, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், ஸ்போர்ட்ஸ், யோகா, களரி, இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட், இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நோய் வராமல் இருக்கிறதுக்கான உடற்பயிற்சியை சொல்லித்தரீங்க. அப்போது இது அதை விட மேன்மையான ஒரு துறைன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு அதை வந்து நான் ஒரு ஹம்பிளாகவும் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்தது கொடுக்குறாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ப்ரிவென்ஷனுக்கு முன்னாடி, க்யூருக்கு முன்னாடி நான் ப்ரிவென்டிவ் எக்ஸசைஸ் கொடுக்குறேன். அப்போ எக்ஸசைஸ் இஸ் அ மெடிசன், மருந்து மாதிரி இது எக்ஸசைஸ். இதை தெளிவாக புரிஞ்சிட்டு பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வர ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஷன் உலகத்திலே கிடையாது.
1: கண்டிப்பாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமான மட்டும் இல்லாமல் ஒரு அமைதியான சமுதாயம், ஒரு உலகம் உருவாகிறதுக்கு ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயந்தான். அடுத்ததா சார், இப்போ நம்ம என்ன பேசினாலும் நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்களுக்கு இந்த கன்வென்ஷனல் மைண்ட் செட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது யாராக இருந்தாலுமே ஒரு பேரண்ட்டாக இருக்கவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மினிமம் கேரண்டியில் அவங்க லைஃப் செட்டில் ஆகணுன்றதுக்காக ஒரு ஸ்கூல் ஸ்ட்ரீமில் சேர்க்குறோம், அந்த ஒரு கன்வென்ஷனல் ஸ்டடி மெத்தட் இதில் தான் போயிட்டுருக்காங்க. நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே எந்தெந்த அவென்யூஸில் அவங்க அப்ரோச் பண்ணணுன்ற விவரமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, அதுதான் ஒரு பெரிய தடங்களாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது ஒரு டேபுவாக இந்த ஸ்போர்ட்ஸை வந்து கரியராக சூஸ் பண்ணுறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் தயங்கிறதுக்கு காரணம், பெரும்பாலான மக்கள் நான் சொல்கிறேன். ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எலைட்டாக இருக்கிறவங்க, இல்லை இந்த விஷயத்தில் இருக்கவங்க, இந்த ஃபீல்டில் ஆல்ரெடி இருக்கவங்க, இவங்களுக்கு இந்த அவென்யூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். பட் ஒரு வெகுமதியான மக்களுக்கு இந்த அவென்யூஸ் எல்லாம் வந்து எப்படி அவங்க அணுகணும், யார் யாரை பார்த்து அணுகணும், எப்படி அவங்க இந்த தகவலை தெரிஞ்சுக்கலாம், அவங்க தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அவங்களோட பசங்களுக்கு இந்த வழிகாட்டுதல்களை கொடுக்கலாம், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாதிக்காத வகையில் அந்த ஸ்போர்ட்ஸ்லேயே அவங்க லைஃப்பை கண்டினியூ பண்ண விடலாம், இதற்கான அட்வைசஸ் என்னென்ன வச்சுருக்கீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: ரொம்ப எளிமையான விஷயம் ஆனால் பட் ரொம்ப முக்கியமானது. இது பேரண்ட்ஸு இதை கேட்குறாங்க, இல்லைனா யாரோ பெரியவர்கள் இதை கேட்குறாங்கன்னா, அந்த ஸ்போர்ட்ஸை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடக்கூடிய குழந்தைங்க ஆர்வமாக அதை விளையாடிட்டே இருப்பாங்க, நிறைய ஸ்போர்ட்ஸ் பற்றியே பேசுவாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு 8வதுலேருந்து இந்த வழிகாட்டுதலை பொறுமையாக பண்ணிகிட்டே வரணும். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த 10th 12th அப்புறம் ஒரு காலேஜ், ஒரு பேசிக் டிகிரி, இந்த 3 நிலைகளில் வந்து ஒரு பொறுமையாக வச்சுக்கணும். ஏன்னா 10th இல்லைனா நீங்கள் டிப்ளமோ கூட படிக்க முடியாது. ஆக்சுவலாக ஒரு இந்த மாதிரி வேலையில் டிப்ளமோ இருக்குது, ஆனால் டிப்ளமோ படிக்கணும், நீங்கள் 10th படிக்கணும். 10th ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன். குழந்தைங்களை நிறைய பேர், நான் இப்போது சர்டிஃபிகேஷன் ரொம்ப வருஷமாக நடத்திருந்தால, சார் நான் 8th தான் சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களால டிப்ளமோ பண்ண முடியாது, சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் பண்ண முடியும். சர்டிஃபிகேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கும், ஆனால் டிப்ளமோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம். 10th குறைஞ்சபட்சம் பண்ண வச்சிடணும், படிக்க வைக்கணும். அவங்கள வந்து நீங்கள் 100% 80 எடுங்க, 90 எடுங்க, டிஸ்டிங்ஷன்லாம் இல்லை, ஜஸ்ட்டு பாஸ் பண்ண வைக்கணும். ஜஸ்ட்டு பாஸுக்கு நீங்கள் ரொம்ப மனக்கடல் வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல அவங்க 10th and 12th ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனாக வச்சுக்கணும், மினிமம் 10th கிராஸ் பண்ணியிருக்கணும்னு ரொம்ப முக்கியம். ஸோ அவங்ககிட்ட வந்து படிப்பில் ஃபோர்ஸ் பண்ணாமல் அந்த மினிமம் குவாலிஃபிகேஷனை பாஸ் பண்ணும், ஒன்று. ரெண்டாவது, ஒரு விளையாடுற ஸ்போர்ட்ஸை டிஸ்ட்ரிக்டோ ஸ்டேட்டோ நேஷ்னல்ஸோ முடிஞ்சா, இது வந்து 3 லெவல் இருக்குது. டிஸ்ட்ரிக் ஒரு பேசிக் லெவல், ஸ்டேட்டு 2வது லெவல், 3வது நேஷ்னல்ஸ். இந்த 3 லெவலில் ஏதோ ஒரு லெவலில் அந்த குழந்தைய அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா டிஸ்ட்ரிக்குக்கும் குறைவாக நீங்கள் ஒரு வேலை விளையாடிருந்தால், நீங்கள் போய் ஒரு காலேஜுக்குள்ளே அப்ளிகேஷன் போடுறீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் காலேஜ் படிக்க போகிறீங்க, ஃபிசிக்கல் எஜுகேஷன் காலேஜ்லேயோ, இல்லை NISன்னு சொல்லக்கூடிய கோச் ஆக போகிற படிப்புக்காகவோ, இல்லை யோக் ஏதோ ஒரு பயிற்சிக்கு போகிறீங்க, அந்த பயிற்சி இடத்துல நீங்கள் போகும்போது ஸ்டேட்லாம் இன்றைக்கி நார்மலாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு ஆனதுனால, டிஸ்ட்ரிக்ட்டும் கீழே ஜோனல் லெவல் ஸ்கூல் லெவல்லாம் வச்சுருந்தா கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸ் முன்னாடி என்னோடய ஃபேமிலியில் ஒரு தம்பி ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிக்க போகிறாரு, அவருக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் போகல, ஜோனல் தான் போயிருக்காரு. ஜோனல் வந்து குவாலிஃபிகேஷன் கம்மின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க, எலிமினேட் ஆகக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அது ஆசை இருக்குது, நீ ஒழுங்காக ஸ்போர்ட்ஸ் தானே பிடிக்குது, படிப்பில் நீ 50% இருக்கு பரவாயில்ல, ஆனால் ஸ்போர்ட்ஸில் 80, 90, 100 இரு ஜெய் அப்படின்னு நீங்கள் அந்த ஊக்கத்தை கொடுத்து அவங்க அதில் எக்ஸலாக வந்துட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், டெஃபினட்டாக நீங்கள் நேஷனல் லெவல் வின் பண்ணும்போது, இன்றைக்கி கேலோ இண்டியா எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இருக்குது சார். ஆக்சுவலாக இது அருமையான ஸ்கீம்ஸ், எல்லாத்துலேயும் பணம் 1 லட்ச ரூபாயிலேருந்து 50,000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு 5 லட்சம் 10 லட்சம்லாம் இன்றைக்கி ப்ரைஸஸ் நம்ம பிரகனந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கூப்பிட்டு கொடுத்துருவாங்க, வேறு வழியே கிடையாது. நீங்கள் வின் பண்ணால் அக்னாலேஜ் பண்ணியே ஆகணுன்றதுக்கு அது ஸ்டேட் லெவல்லேருந்தே இன்றைக்கி இருக்குது. ஆக்சுவலாக அந்த சர்டிஃபிகேஷன் ரெண்டும், இது நம்ம ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பேசிக் சர்டிஃபிகேஷன், இப்படி இருந்துச்சுன்னா முதல்ல அவர் ஸ்போர்ட்ஸில் டீச்சராக போகணுன்னு ஆசைப்படுறாரா, கோச்சாக போகணுன்னு ஆசைப்படுறாரா. ஏன்னா இங்கே ரெண்டு சின்னதாக ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நம்மளுக்கு இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே ஒரு பிடி வாத்தியரை பார்த்தா என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் மாதிரி பார்க்குறது, ஒரு கோச் பார்த்தனா ஒரு பிடி வாத்தியர், அப்படி ரெண்டும் வேறு வேறு துறை. ஆக்சுவலாக ரெண்டு பேரும் பேசிக்ஸை படிச்சிருந்தாலும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கூலில் காலேஜில் ப்ரொஃபஸர்ஷிப் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேளை ஸ்போர்ட்ஸ் கோச், நான் கபடி தான் சார் பிடிக்கும், எனக்கு வந்து வாலிபால் தான் பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் அதில் பெஸ்ட்டாக விளையாடி இருக்கணும், கூடவே ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிகிரி பண்ணியிருக்கும்போது நீங்கள் வந்து ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 அப்படின்னு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஃபார்ம் 2 ஸ்டேட்டுக்கு நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்க.

0: ஃபார்ம் த்ரீ அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டியில் ஜெயிச்சிருந்தா, இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷனில் ஏதோ ஒன்று இருந்தால் நீங்கள் வந்து என்ஐஎஸ் படிக்க முடியும். என்ஐஎஸ் 1 இயர் டிப்ளமோ, இது கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் நடத்துறது, பாட்டியாலால் இருக்குது. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் கோச்சஸாக போக முடியும், ப்ரைவேட் கோச்சஸாகவும் போடலாம், கவர்மெண்ட் வேகன்சி வரும்போது கிரைவெண்ட்டாகவும் போக முடியும். அப்போது ஒரு இது ரெண்டும் வந்து பேசிக்காக எல்லாருக்கும் மினிமமாக தெரிஞ்சிருக்கணும். இதை தாண்டி இன்னைக்கு நூற்றுக்கணக்கான வேலை வாய்ப்பு இருக்குது. நூற்றுக்கணக்கான வேலை வாய்ப்புனா நீங்கள் யோகா இன்ஸ்ட்ரக்டராக போடலாம், ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கோச்ன்ற வார்த்தை இன்னைக்கு ரொம்ப பெருசு, வெல்னஸ்ன்றது ரொம்ப முக்கியமாக போயிடுது. ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன மன நல ஆலோசகரவும் சேர்ந்து உடற்பயிற்சி குறைவாக சொல்லிக் கொடுத்து, மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுத்து, இன்றைக்கி அந்த மாதிரி சின்ன விஷயங்களை நீங்கள் ஒரு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருடம் பயிற்சி பண்ணிவிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கோர்ஸ் அன்லிமிட்டடாக இருக்குது. அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெல்னஸ் கோச்சாக போயிட முடியும். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜஸ்லேயோ வந்து நீங்கள் பார்ட் டைமில் ஈவினிங்கில் ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம், ஆஃப்டர் காலேஜ் ப்ரோக்ராம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இடத்துல உங்களுக்கு கன்சல்டண்டாக கூப்பிட்றதுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபுல் டைம்லாம் வேலைக்கு தேவையில்லை. நீங்கள் ஒரு 1 ஹவர் வரீங்க, அவங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் கரிக்குலத்தை ஸ்போர்ட்ஸ் டே நடத்தி கொடுங்க, இல்லை எனக்கு யோகா இன்ஸ்ட்ரக்ஷன் மற்ற ட்ரில்லை மட்டும் சொல்லிக் கொடுங்க, இப்படின்னு எக்கச்சக்கமான தேவை இருக்குது. எதுக்கு நாங்கள் உங்களை வந்து ஃபுல் டைமாக நாங்கள் வச்சுக்கணும்? நீங்கள் ஒரு கன்சல்டன் ஒரு 4 ஸ்கூலில், இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12-13 காலேஜ் ஸ்கூல்ஸில் நான் கன்சல்டாக இருக்கேன் என்னோடகிட்ட வேலை பார்க்குறவங்க. அப்போ இந்த சென்ஸ் ஒருத்தரால் என்னால் 13-14 இன்ஸ்டியூஷன்ஸில் வேலை பார்க்க முடியும்னா, இதை தெளிவாக படித்து ஒரு 3 வருடங்கள் அந்த பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு ஒரு பேசிக் விஷயங்கள்லாம் கற்றுட்டாங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட்.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆலோசகர் முனைவர் சி விஜய் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் கூடலூர் பசாரில் 9 சென்டிமீட்டர், நீலகிரி குன்னூர் தேவலா தலா 8 சென்டிமீட்டர், அவலாஞ்சி 7 சென்டிமீட்டர், பந்தலூர் 6 சென்டிமீட்டர், நீலகிரி பார்வுட் 4 சென்டிமீட்டர், மேல் பவானி சின்னக்கல்லார் எம்ரால்ட் தலா 3 சென்டிமீட்டர், சிறுவாணி அடிவாரம் சோலையார் நடுவட்டம் வால்பாறை சின்கோனா தலா 2 சென்டிமீட்டர், கிணத்துக்கடவு 1 சென்டிமீட்டர். தொண்டியில் அதிக அளவாக 40.3°C, கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்த அளவாக 22.5°C வெப்பநிலை பதிவானது. தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தொடங்கி இம்மாதம் 10ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.

அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரியிலிருந்து 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இத்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று மீண்டும் இன்று மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரளமுதம் கேட்போம்.

0: பொருந்தி இருந்தாலும் உட்பகை உண்டான குடும்பத்தில் அகத்தே பொருந்தி இருக்க மாட்டார்கள். குறள் எண் 887 அதிகாரம் உட்பகை.
1: செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை ஊற்ற குடி.
0: ஜாடிக்கு மூடி சேர்ந்திருப்பதைப் போல வெளிப்புறத்தில் பொருந்தி இருந்தாலும் உட்பகை உண்டான குடும்பத்தில் அகத்தே பொருந்தி இருக்க மாட்டார்கள். குறள் எண் 887 அதிகாரம் உட்பகை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 5:30. திரைகானம் கேட்போம். முதல் பாடல் ஹரிஹரன் சுஜாதா குரலில் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து.

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பயிர் சாகுபடி செய்கிறாங்களோ, ரகங்கள் செய்கிறாங்களோ, அதையே செய்யாமல் புதிய ரகங்களை வந்துட்டு தேர்வு செஞ்சு அந்த ரகங்களை வந்துட்டு வீரிய ஊட்டு ரகங்களையும் நம்ம பயிர் சாகுபடி செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம பயிர் சாகுபடி செய்கிறப்போ காய்கறி பயிர்கள் வேப்பம் புண்ணாக்கை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதாவது ஒரு சென்ட்டுக்கு 1 கிலோன்ற அளவில் வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி விதைகள் நம்ம வந்துட்டு சேகரிக்கிறோம், கண்டிப்பாக நோய் பாதிக்காத பூச்சி பாதிக்காத நல்ல வளமான செடியிலிருந்து விதையை தேர்வு செய்கிறது மிக மிக முக்கியமானது. இதுலேயே கிட்டத்தட்ட 50% அளவுக்கு நம்ம வந்து நம்ம பூச்சியை வந்துட்டு கட்டுப்படுத்திடலாம்.
0: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது. மின்சார கண்ணா திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலிக்கவிருக்கும் குரல்கள் ஹரிஹரன், சுஜாதா.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://aards.gov

0: https://awards.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31st.
2: திரைகானத்துக்கு நிறைவாக ஹரிஹரன் குரலில் கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம்.

0: கேட்ட பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது நேயர்களே. நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 9வது பகுதி, காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரைகானம், 9:15 செய்திச் சுடர், இன்றிரவு 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் வி. பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர். கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஹெச். சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி. ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை திரை இசை, தமிழமுதம் வழங்குபவர் சு. கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீபிரகாஷ் துரைசுவாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:45 நகர்வலத்தில் சென்னை விமான நிலையத்தில் 5வது புதிய முனையம், சி. அனுசுயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம், நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீவித்யா அரஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே. அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். பி. லக்ஷ்மிஸ்ரீ அவர்களின் பாட்டு, வி. வி. ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், என். எஸ். கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் மின்சார பேருந்து திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, நவீன கால சாதனை பெண்கள், பேராசிரியை வாசுகி அவர்களின் உரை, வளர் இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும், வழக்குரைஞர் மினிலா அவர்களுடன் நேர்முகம். 2:15 திரைகானம், 2:55 வானிலை, 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் என். செல்வன் ஜெபராஜ். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் ப. அனுராதா அவர்கள் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 9:15 திரைகானம், 9:30 நாடகமலர் அப்பாவின் நடிப்பு நாடகம் எழுதியவர் திருச்சி ஜார்ஜ். 10:00 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை

29.8°C பதிவான ஈரப்பதம் 69%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.2°C, குறைந்த அளவு வெப்பநிலை 29.6°C, பதிவான ஈரப்பதம் 38%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39°C, குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30°C.

ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சிவபக்தியை உருவெடுத்தாற் போல் விளங்கிய மாதரசி செம்பியன் தேவி தொடர்ந்து கூறினார்.
1: மகனே, உன் தந்தை கண்டராதித்த தேவர் சிம்மாசனம் ஏறிய போது சோழராஜ்யத்தில் ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. உன் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தியின் பெருமையை நீ அறிந்திருக்கிறாய். அவருடைய ஆட்சி காலத்தில் சோழராஜ்யம் தெற்கே ஈழநாடு வரையிலும் வடக்கே கிருஷ்ணை நதி வரையிலும் பரவியது. ஆனால் அவருடைய அந்திம காலத்தில் ராஜ்யத்துக்கும் ராஜகுலத்துக்கும் பல விபத்துகள் ஏற்பட்டன. ராவணேஸ்வரனுடைய மூலபல சைன்யத்தைப் போல இரட்டை மண்டலத்துப் படைகள் படையெடுத்து வந்தன. பராந்தக சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் ஒப்புவமை இல்லாத வீராதி வீரரும் உன் பெரிய தகப்பனாருமான ராஜாதித்த தேவர் இரட்டை மண்டலத்து மாபெரும் சைன்யத்தை எதிர்க்கப் புறப்பட்டார். வடக்கே தக்கோலம் என்னும் இடத்தில் குருக்ஷேத்திர யுத்தத்தைப் போன்ற மாபெரும் போர் நடந்தது. லட்சக்கணக்கான வீரர்கள் மாண்டார்கள். இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது. இரட்டை மண்டலத்தாரின் சைன்யம் சிதறி ஓடியது. ஆனால் அந்த போரில் ராஜாதித்த தேவர் பலியாகிவிட்டார். உன்னுடைய சித்தப்பா அரிஞ்சயத்தேவரும் அந்த போரில் ஈடுபட்டு படுகாயம் அடைந்தார். ஆனால் அவரை பற்றி யாதொரு விவரமும் அப்போது தெரியவில்லை. அரிஞ்சயத்தேவரின் மூத்த புதல்வர் சுந்தர சோழர் சின்னஞ்சிறு பிராயத்து பிள்ளை. ஈழத்து போருக்குச் சென்றிருந்தார். அவரை பற்றியும் செய்தி கிட்டவில்லை. ராஜகுலத்தில் பிறந்து அந்த சமயம் தஞ்சை அரண்மனையில் பராந்தக சக்கரவர்த்தியின் அருகில் இருந்தவர் உன் தந்தைதான். ஆனால் உன் தந்தையோ இளம் பிராயத்திலேயே ராஜ்ய விவகாரங்களை வெறுத்து சிவபெருமானிடம் மனத்தை செலுத்தி வந்தவர். அவருக்கு யுத்தம் என்றால் பிடிப்பதில்லை. மன்னர்களின் மண்ணாசை காரணமாக மக்கள் போரிட்டு மடிவானேன் என்று அவர் வருந்தினார். தந்தையிடமும் சகோதரர்களிடமும் அதை குறித்து வாதித்தார். சிவஞான செல்வர்களான பெரியோர்களின் சகவாசத்திலும் புண்ணிய ஸ்தல யாத்திரையிலும் ஆலய வழிபாட்டிலும் காலத்தை செலவிட்டார். வாழ்வேல் முதலிய ஆயுதங்களை கையினால் தொடவும் அவர் விரும்பவில்லை. யுத்த தந்திரங்களிலும் போர் முறைகளிலும் அவர் பயிற்சி பெறவில்லை. பொய்யும் புனை சுருட்டும் வஞ்சகமும் வேஷம் சூழ்ச்சிகளும் மறுசூழ்ச்சிகளும் கொலை முதலிய பாவங்களும் நிறைந்தது ராஜரீகம் என்று அவர் நம்பினார். திருடன் பிறர் பொருளை திருடுவதற்கும் ஒரு நாட்டு அரசன் இன்னொரு நாட்டை கவர்வதற்கும் என்ன வித்தியாசம் என்று அவர் கேட்டார். மகனே, விதிவசத்தால் அப்படிப்பட்ட கொள்கையுடைய உன் தந்தை இந்த சோழ நாட்டின் பாரத்தை வகிக்கும்படியாக நேர்ந்து விட்டது. பராந்தக சக்கரவர்த்தி ராஜ்யத்துக்கு நேர்ந்த பல விபத்துக்களினாலும் ராஜாதித்தரின் மரணத்தினாலும் மனம் நொந்து மரணத்தை எதிர்பார்த்திருக்கும் வேளையில் உன் தந்தையை அழைத்து ராஜ்யபாரத்தை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். உன் தந்தை மரணத்தருவாயிலிருந்த உன் பாட்டனாரின் மனத்தை மேலும் புண்படுத்த விரும்பாமல் ஒப்புக்கொண்டார். உன் தந்தையை எனக்கு முன்னால் மணந்திருந்த பாக்யவதியான வீர நாராயணி தேவி அதற்கு முன்னரே சிவபதம் அடைந்து விட்டார். நானோ அப்போது உன் தந்தையை பார்த்ததே இல்லை. ஆகையால் உன் தந்தையின் காலத்துக்கு பிற்பாடு சோழர் மகாராஜ்

0: என்ன ஆவது என்ற கவலை உன் பாட்டனாருக்கு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அந்த சமயத்தில் உன் சிறிய தந்தையின் குமாரரை தேடுவதற்காக ஈழத்திற்கு போனவர்கள் அங்கே ஒரு தீவிலிருந்த சுந்தர சோழரை கண்டுபிடித்து அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள். பராந்தக சக்கரவர்த்தி சுந்தர சோழரிடம் அளவில்லாத பிரியம் வைத்திருந்தார். குழந்தையாயிருந்த நாளிலிருந்து மடியில் வைத்து தாலாட்டி பாராட்டி வளர்த்து வந்தார். பெரியோர்கள் பலர் சுந்தர சோழரின் மூலமாக சோழகுலம் மகோன்னதமடையப் போகிறது என்று சொல்லியிருந்தார்கள். இத்தகைய காரணங்களினால் உன் பாட்டனாருக்கு சுந்தர சோழர் மீது அபாரமான பிரேமை. ஆகையால் உன் தந்தை சிம்மாசனம் ஏறும்போது சுந்தர சோழருக்கு இளவரசு பட்டம் கட்டிவிட வேண்டும் என்றும், அவருடைய சந்ததிகள்தான் சோழ நாட்டை ஆண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு சிவபதம் அடைந்தார். இந்த விவரங்களையெல்லாம் உன் தந்தை என்னிடம் கூறினார். பராந்தக சக்கரவர்த்தி மரணத்தருவாயில் வெளியிட்ட விருப்பத்தை நிறைவேற்ற அவர் உறுதி கொண்டிருந்தார். சுந்தர சோழரும் அவருடைய சந்ததியாரும் பட்டத்துக்கு வருவதில் எவ்வித இடையூறும் நேரிடக்கூடாதென்று எண்ணினார். உன் தந்தைக்கு ராஜ்யமாளும் ஆசை இல்லை, ராஜரீக காரியங்களில் பற்றுதலும் இல்லை. அவர் புண்ணிய புருஷர். அவருடைய உள்ளம் சதா சர்வகாலமும் நடராஜ பெருமானின் இடையடி தாமரைகளில் சஞ்சரித்து கொண்டிருந்தது. ஆகவே தமது தம்பியாகி அறிஞ்சயரிடமும் அவருடைய புதல்வர் சுந்தர சோழரிடமும் ராஜ்ய காரியங்கள் முழுவதையும் ஒப்படைத்திருந்தார். தாம் சிவபெருமானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தார். முன்னமே சொன்னேனே, அதுபோல் அவருக்கு மறுபடியும் மனம் செய்து கொள்ளும் எண்ணமே இருக்கவில்லை. ஆனால் அவருடைய மன உறுதியை கலைக்க நான் ஒருத்தி வந்து சேர்ந்தேன். நானும் சிவபக்தியில் ஈடுபட்ட பிச்சி என்று அறிந்ததனாலேயே அவர் என் மீது பிரியங்கொண்டு என்னை திருமணம் புரிந்தார். அவரை பதியாக அடைந்த நான் பாக்யசாலி. எத்தனையோ ஜென்மங்களில் அவரை அடைய நான் தவம் செய்திருக்க வேண்டும். அவரை தந்தையாக பெற்ற நீயும் பாக்யசாலி. இந்த உலகில் இறைவனை கண்ணார கண்டு மகிழ்ந்த மகான்கள் வெகு சிலர்தான். சிவபெருமான் ரிஷபாரூடராய் வந்து உன் தந்தைக்கு காட்சி தந்து அவரை இம்மண்ணுலகிலிருந்து அழைத்து போனார். நான் இப்போது உன்னை என் ஊன கண்களால் பார்ப்பது போல உன் தந்தை பரமசிவனை தரிசித்தார். அப்படிப்பட்ட புண்ணிய புருஷருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நானும் நீயும் கடமைப்பட்டவர்கள்.
1: அன்னை இவ்விதம் கூறி நிறுத்திய போது கேட்டுக்கொண்டிருந்த மகனுடைய உடல் பதறிக்கொண்டிருந்தது. அவனுடைய உள்ளம் கொதித்துக் கொண்டிருந்தது. அது எப்படி தாயே? என் தந்தை என்னிடம் ஒன்றும் தெரிவிக்கவில்லையே. நான் என்ன கடமைப்பட்டிருக்கிறேன்? எந்த விதத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன்? என்றான் மதுராந்தகன்.
0: மகனே கேள், உன் தந்தை சிவபெருமானுடைய பாதமலர்களை அடைந்தபோது நீ சின்னஞ்சிறு பிள்ளை. ஆகையால் உன்னிடம் அவர் ஒன்றும் தெரியப்படுத்த முடியவில்லை. ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டு போனார், நாங்கள் மனம் புரிந்த புதிதில் மக்கள் பேற்றை விரும்புவதில்லை என்று முடிவு செய்திருந்தோம். ஆனால் பேதையாகிய என்னால் அந்த மன உறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. கன்னிப்பருவத்தில் சிவபெருமானிடம் நான் கொண்டிருந்த பக்தி உன் தந்தையிடம் கொண்டிருந்த பிரேமையாக மாறியது. நாளடைவில் என் கையில் ஏந்தி மார்போடு அணைத்து மடியில் வைத்து தாலாட்டி பாராட்டி கொஞ்சுவதற்கு குழந்தை வேண்டும் என்று என் இருதயம் தாபம் கொண்டது. மற்ற பெண்களின் கையிலும் மடியிலும் குழந்தையைக் கண்டால் என் உடம்பெல்லாம் துடித்து உள்ளம் பற்றி எறிந்தது. குழந்தை பருவத்தில் என்னை ஆட்கொண்ட இறைவனிடம் வரம் கோரினேன். இறைவனும் இந்த பேதையின் கோரிக்கையை நிறைவேற்றினார். உன்னை எனக்கு அளித்தார். ஒரு பக்கத்தில் உன்னை பெற்றதினால் நான் உள்ளமும் உடலும் பூரித்தேன். மற்றொரு பக்கத்தில் உன் தந்தையின் கோபத்துக்கு ஆளாகிவிட்டேன்.

0: எனப் பயந்தேன். அந்த மகாபுருஷர் என் மீது கோபிக்கவில்லை. ஆனால் அவருடைய வாக்கை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை மட்டும் என் மீது சுமத்திவிட்டு போனார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: திருநாரையூர் இளம் நம்பின செம்பியன் மாதேவி பக்தி பூரிப்புடன் குறிப்பிட்ட அந்த சிறு பிள்ளை பெரிய பீடத்துல நடுநாயகமா அமர்ந்திருந்தது மதுராந்தக தேவருக்கு எரிச்சல மூட்டி இருந்தத கவனிச்சோம். தாயாரின் வற்புறுத்தலால பொறுமையா உட்கார்ந்திருந்தாலும் அந்த நம்பி மண்ணெல்லாம் நிகழ மன்னனாய் மன்னும் மணிமுடி சோழன்ங்கிற பகுதியை பாடினது மனசுல சுகமா பதிஞ்சது அல்லவா? இந்த வீர பரம்பரையில சிவயோகம் மட்டுமே வலுத்திருந்ததால என் தந்தைய தனாதிகாரி புண்ணிய புருஷர்னு பாராட்டினார். எனது யோகம் முழுக்க முழுக்க ராஜயோகம்னு காட்டுறேன். இப்ப இவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டு வைப்போம். அந்த புண்ணிய புருஷரோட விருப்பத்தை நிறைவேற்றணுமா? நான் என்ன செய்யட்டும்? விறுவிறுப்பான கட்டம். சரி, தக்கோலம் காஞ்சிக்கு வடகிழக்கே 27 கிலோமீட்டர், அரக்கோணத்திற்கு தென்கிழக்கே 13 கிலோமீட்டர். குருக்ஷேத்திரம் பண்டைய வரலாறுகள்ல 56 தேசங்கள் பற்றின குறிப்புகளை காணலாம். அவற்றில் ஒண்ணு குரு, நம் நாட்டின் வட பகுதியில இருந்த பகுதி. அஸ்தினாபுரம் பிரதான தலைநகரம், டெல்லிக்கு வடகிழக்கே ஏறத்தாழ 100 கிலோமீட்டர். பின்னாளில் ஏற்பட்ட பிளவுகளால இந்திரபிரஸ்தம் பாண்டவர்களின் தலைநகரம் ஆயிடுச்சு. இது டெல்லியின் ஒரு பகுதியாக கருதப்படுது. குருக்ஷேத்திரம் டெல்லிக்கு வடக்கே 160 கிலோமீட்டர். இங்கே நடந்த பெரும் போருக்கு காரணங்கள் துரியோதனின் பேராசை, கௌரவரின் சூழ்ச்சி. 300 எழுத்துகள் வடமொழியில உபசர்க்கம் எனப்படும். சகவாசம், இதுல சக 300, இது உருமாற்றம் பெறாமல் இணையும். இங்க உடன் கூட என்ற பொருள்ல வாசம் என்பதோடு சேர்ந்து இணைந்து தங்கியிருப்பது குடியிருப்பது என்றெல்லாம் அர்த்தம் கொடுக்குது. சுருக்கமா நட்பு, நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நூலை கற்க கற்க மேன்மயிலும் இன்பம் தருவது போல நற்பண்பாளருடன் பழக பழக அந்த நட்பு இன்பம் தரும்னு தெய்வப்புலவர் சொல்றார். சிவஞான செல்வர்களோட கண்டராதித்தர் கொண்டிருந்த நட்பு சிவஞான கண்டராதித்தர் என்கிற பெரும் புகழ தந்தது. ரிஷபாரூடர், ரிஷபம் காளை, இங்க நந்தி. ஆரூடர் அந்த வாகனத்தின் மேல் ஏறி அமர்ந்தருளும் சிவபெருமான். ஆரூட ஆரோகண இதெல்லாம் ஒரே பொருளை தரும் சொற்கள். ஏறி அமர்தல் கருடாரூடர், கருடன் மேல் அமர்ந்தருளும் திருமால். நல்லது, அடுத்த பகுதியில சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: தொடர்வது திரை இசை பாடல் ஒன்று. எம்எல் வசந்தகுமாரி குரலில் மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: இப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் திறன் மேம்பாடு போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான புதிய வாய்ப்புகள் இந்த பயணத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார்.
1: எங்களுடைய துறையினுடைய கோரிக்கைகள், எங்களுடைய துறையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசி அடுத்த கட்டத்திற்கு அதை வந்து சிறப்பாக செய்வது, கூடுதலாக நிதி கேட்டிருக்கிறோம், அதையும் வந்து செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான துறையாக இந்த அமைச்சரவையில் சமூக நீதித்துறை மேலும் செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கட்டாயம் இந்த பட்ஜெட்ல வந்து இதுவரை இல்லாத சமூக நீதித்துறையில் இந்த மக்களுக்கான மேம்பாட்டுக்கு மக்களுக்கான பட்ஜெட் உயர்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள்.
0: தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டு இழப்பை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படுவதால் 600க்கும் மேற்பட்ட மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் குறையும் என்று வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை சரி செய்வதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் இடைவிடாது பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இன்று மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இடைவிடாது பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கூடலூர் நகர் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் கடும் குளிர் நிலவுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் பரமேஸ்வர மங்கலத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சியின் தேனாம்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட ட்ரஸ்ட்லிங் தெருவில் புதிதாக கட்டப்பட்ட நவீன பெண்கள் உடற்பயிற்சி கூடத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பழங்குடியினருக்கான நடமாடும் சித்த மருத்துவ வாகன சேவையை ஆட்சியர் திருமதி கவிதா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகரின் குடிநீர் விநியோக பாதையில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மாநகர பகுதிகளில் குடிநீர் விநியோகம் இருக்காது என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. முதலமைச்சரின் மாநில இளையோர் விருதுக்கு வரும் 13 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் இறுதி அறிக்கைகளை விரைவாக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த 17 பேருக்கு காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தைப்பேயின் ஜுன் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலான் பாட்டர் புல்கன்குவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேத்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 6:40 15 ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் மனதில் நின்றவை. கண்ணுக்குள் நிலவு என்ற படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம்.

0: மனமினிக்கும் இனிய திரை இசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம் நேயர்களே.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் இனிய பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. நேயர்களே, மீண்டும் திரைகானம் இன்றிரவு 8:05 ஒலிக்கும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி மணிகண்டன் அவர்கள்.
1: மயிலாடுதுறை அருகே இளந்தங்குடியில் நடைபெற்ற குதிரை ரேக்ரா வண்டி பயிற்சி ஓட்டம் ஏராளமான பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ரேக்ரா பந்தயங்களில் பங்கேற்பதற்காக சிறப்பான முறையில் குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் ரேக்ரா பந்தயங்களில் வெற்றி பெறுவது குதிரை உரிமையாளர்களுக்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் இளந்தங்குடியில் நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கருச்சான் குதிரை, நடுக்குதிரை மற்றும் பெரிய குதிரை என 3 பிரிவுகளாக நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் குதிரைகள் அதிவேகமாக பாய்ந்து சென்று பந்தய எல்லையை எட்டின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி ஓட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குதிரைகளின் வேகமும் ஓட்டுநர்களின் திறமையும் பார்வையாளர்களின் கவனத்தை

0: தீர்த்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் எந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பித்து பயன்பெறுமாறு வேளாண்மை துறை அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து மயிலாடுதுறை வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் ஸ்ரீ பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் பயனடையும் வகையில் தமிழக முதலமைச்சர் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. அதிகபட்சமாக 2 ஏக்கர் வரை மானியம் வழங்கப்படும். மானிய தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் உள்ள ஸ்ரீ பதஞ்சலி யோகா மையத்தில் சிறப்பு யோகா பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியில் 5 வயது முதல் 80 வயது வரையிலான 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சர்வகாசனம், சிரசாசனம், புஜகாசனம், தனுராசனம், சலபாசனம், பிராணயாமம் மற்றும் தியானம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை ஆர்வமுடன் பயிற்சி மேற்கொண்டனர். யோகா பயிற்சிகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மனநலத்தையும் வலுப்படுத்தி குறிப்பாக இளைஞர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்க உதவும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சர்வதேச போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற தலைப்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு ஓட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது. இந்திய விளையாட்டு ஆணைய விளையாட்டு அரங்கில் இருந்து துவங்கிய ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். தர்மபுரம் சாலை வழியாக நடைபெற்ற 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஓட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவுற்றது. இந்த ஓட்டத்தில் 5 வயது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 400க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 66656 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணிகளை மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் துவங்கி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மேலும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், வழிபாட்டு தலங்களில் போலியோ சொட்டு மருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி சொட்டு மருந்து வழங்கும் பணியினை துவங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம் August 10 வரை கிராமங்கள் வாரியாக நடைபெறுகிறது. பசு, எருமை, வெள்ளாடு உள்ளிட்ட பிளவுபட்ட குழம்புகள் கொண்ட கால்நடைகளை எளிதில் தாக்கும் கால் மற்றும் வாய் நோய் காற்று மற்றும் தண்ணீர் மூலம் வேகமாக பரவும் வைரஸ் நோயாகும். இந்த நோயால் கால்நடைகளின் வாய், நாக்கு மற்றும் குழம்புகளில் புண்கள் ஏற்பட்டு தீவனம் உட்கொள்ள முடியாத நிலை உருவாகிறது. மேலும் பால் உற்பத்தி குறைதல், கன்று உயிரிழப்பு மற்றும் மலட்டுத்தன்மை உள்ளிட்ட பாதிப்புகளால் கால்நடை வளர்ப்போருக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. இதனை தடுக்க ஆண்டுக்கு 2 முறை தடுப்பூசி செலுத்துவது அவசியம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த முகாமின் மூலம் மாவட்டம் முழுவதும் சுமார் 1 லட்சம் கால்நடைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளை முகாமிற்கு அழைத்து வரும்பொழுது ஆதார் அட்டை மற்றும் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுடன் வர வேண்டும். தடுப்பூசி பதிவு செய்யும் போது செல்போனிற்கு வரும் OTP எண்ணையும் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாமை மயிலாடுதுறை மாவட்டம் மூவலூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். இந்த இலவச தடுப்பூசி முகாமில் அனைத்து கால்நடை வளர்ப்போரும் பங்கேற்று தங்கள் கால்நடைகளை கால் மற்றும் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மயிலாடுதுறை நகரின் கொத்தத்தெரு பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வழக்கமான வாகன சோதனையை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களிடம் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அறிவுரை வழங்கினார்.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்ராக்கர் காலிறுதி

0: முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸ் அவரை வரவேற்க உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா ஆண்டு உச்சி மாநாட்டில் இரு தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் உள்ள இந்தியா ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நட்பு நாடாகவும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா புறப்படும் முன் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வரவை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவருடன் இணைந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆசிய பசிபிக் மண்டலத்தில் அமைதி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் திரு நரேந்திர மோடியிடம் பேச இருப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். குவைத் இளவரசர் திரு ஷேக் சபா அல் காலிதை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குவைத் அரசருக்கு வாழ்த்து கூறியதை அவரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா குவைத் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு திரு ஷேக் சபா அல் காலித் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். வளைகுடா மண்டலத்தில் அமைதி மற்றும் மேம்பாட்டுக்காகவும் இந்தியாவுக்கு அளித்து வரும் ஆதரவுக்காகவும் தமது நன்றியை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் குடியுரிமை கண்காணிப்பை வலுப்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் ஆலோசனை நடத்தினார். கண்காணிப்பை வலுப்படுத்த தானியங்கி எக்ஸ்ரே கண்காணிப்பு அமைப்பை முக்கிய விமான நிலையங்களில் படிப்படியாக பொருத்துவது குறித்தும் திரு அமித்ஷா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த கருவிகளை அமைப்பதால் குடியுரிமை அதிகாரிகளின் பணிச்சுமை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 21 விமான நிலையங்களில் பாதுகாப்பு கட்டமைப்பையும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், மேலும் 41 விமான நிலையங்களில் முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறும் என்றும் கூறினார். அனைத்து விமான நிலையங்களிலும் பயணியர் போக்குவரத்துக்கு ஏற்ப அதிக அளவில் உயர்மட்ட பாலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பயணிகளின் உடைமைகளை வெளியில் கொண்டு வருவதற்கான கட்டமைப்புகள் 16 விமான நிலையங்களில் உள்ளதாகவும் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் இதனை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து மாநில தலைநகரங்களில் மண்டல வாரியான வெளிநாட்டவர் பதிவு அலுவலகங்கள் 2047 ஆண்டுக்குள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அகர்தலா மற்றும் ஜேவார் விமான நிலையங்களில் அதிகாரப்பூர்வ குடியுரிமை கண்காணிப்பு அதிகாரிகளை விரைவில் நியமிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா விமான போக்குவரத்து அமைச்சரிடம் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்பு தலைவர்கள் கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு செய்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெறவிருக்கும் இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இந்திய தர நிர்ணய கழகம் மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள திரு பிரஹலாத் ஜோஷி, பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளுக்கு இடையே நிலையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளவும் சர்வதேச அளவிலான மாநாட்டை திட்டமிடவும் இக்கூட்டம் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தர நிர்ணயம் தொடர்பாக ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளதாக திரு ஜோஷி கூறியிருக்கிறார். இரான் அமெரிக்க போர் சூழல் காரணமாக வளைகுடா நாடுகளில் CBSE 12 வகுப்பு தேர்வு எழுத

0: இல்லாத மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாற்றுமுறை மதிப்பெண் வழங்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து இது தொடர்பாக மாணவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் மத்திய கல்வி பள்ளிக்கல்வி வாரியம் CBSEக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் திரு கே வி விஸ்வநாதன், திரு அலோக் அராதே கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. வளைகுடா நாடுகளில் உள்ள தனித்தேர்வர்களுக்கு கடந்த மாதம் 21ஆம் தேதி வழங்கப்பட்ட உத்தரவு குறித்தும் விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை இம்மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டுக்கு பின் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த திரு ட்ரம்ப், ஈரானுடன் இது தொடர்பாக மேற்கொண்டு எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்த அமெரிக்கா விரும்பவில்லை என கூறியிருக்கிறார். நேட்டோ உச்சி மாநாட்டின் போது ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டன. இதனால் 3 டேங்கர் கப்பல்கள் பாதிக்கப்பட்டன. இதற்கு ஈரான் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. சண்டையை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட 60 நாள் சண்டை நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் கத்தாரில் நடைபெற்ற ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தையிலும் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. உக்ரைன் நகர தலைநகர் கீவ் மீது ரஷ்ய படைகள் நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்ய விமானப்படையினர் 169 ட்ரோன்கள் மற்றும் 7 ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் விமானப்படையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், கீவ் நகரில் போருக்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ தவாதாவை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தாய்பேயின் ஜுங் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலன் பேட்டர் புல்கான்கூவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேகர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25:15. ஆகாஷ்வாணி பண்ணைச் செய்தி. செங்கல்பட்டு மாவட்ட கால்நடை வளர்ப்போருக்கு ஒரு அறிவிப்பு. காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் திருக்கச்சூர் கிராமத்தில் கால்நடைகளில் கட்டித்தோல் நோய் பாதிப்பு உள்ளது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் கால்நடை கிளை நிலையங்களை அணுகி கட்டி தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும்.

6 காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குனர் அறிவிக்கிறார். கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறவும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை கட்டுப்படுத்த விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இது நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். வேளாண் ஆலோசனைகள். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிகளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிகளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40 முதல் 70% அளவுக்கு குறைக்கிறது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்பெண்ணெய் 20 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்கவும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்யுங்கள். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சில சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் லிட்டருக்கு 2 மில்லியுடன் சில சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களை சேர்த்து பயன்படுத்தலாம். கத்தரி பயிரில் மாவு பூச்சி தாக்க வாய்ப்புள்ளது. பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் ஃப்ரன்ஃபாஸ் 2 மில்லி லிட்டரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் டயாமி தாக்ஷம் ஏக்கருக்கு 40 கிராம் அல்லது அசாடிராக்டின் ஏக்கருக்கு 400 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோக்ளோரைடு ஏக்கருக்கு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம்

0: பொன்னி, நான் சந்திக்கு கிளம்பிட்டேன் பிள்ளை. நீ என்ன, ஏன் கூட சந்திக்கு வர போறியா, இல்ல உன் மச்சான் கூட வண்டியிலே போக போறியா?
1: அட இல்ல மருதாணி, நான் உன் கூட தான் பஸ்ல வரப்போறேன். என் மச்சான் காலையில பண்ணையில வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு.
0: சரி சரி, புறப்படு. ஆனா கிளம்புற அவசரத்துல சாப்பிடாம வராத, ஒருவா சாப்பிட்டு வாப்புள்ள, சந்தைக்கு போயிட்டு வர நேரமாகும்.
1: மருதாணி, சத்த நேரத்துக்கு முன்னாடிதான் வெங்காயம், பச்சை மிளகா, முருங்கீரை எல்லாம் போட்டு அசத்தலா கேழ்வரகு அடை பண்ணி ரெண்டு சாப்பிட்டேன். நான் சந்தைக்கு போயிட்டு வர வரைக்கும் என் தசை பக்கம் பசி எட்டியே பார்க்காது.
0: அது சரி, பழமைய மறக்காம இன்னைக்கும் அந்த உணவுகளை கடைபிடிச்சிட்டு வரையே, இத கேட்கவே ஆச்சரியமா இருக்கு பிள்ள.
1: மருதாணி, என்னதான் காலம் மாறினாலும் நம்ம பாரம்பரியமான உணவுங்க மேல நாம வச்ச நம்பிக்கையும் பிரியமும் என்னைக்கும் மாறாது.
0: சரி சரி, பொன்னி வீட்டை பூட்டிக்கிட்டு வா புள்ள.
1: இந்த பைய புடி புள்ள, மிளகாய கூரை மேல வச்சிட்டு வந்திருக்கேன், அதை எடுத்து வச்சிட்டு வரேன்.
0: ஏன் பொன்னி, சந்தைக்கு போகாமலே உன் பைய ஏன் இம்புட்டு கணக்குது? அப்படி என்னதான் இருக்கு பைக்குள்ள?
1: அதுவா, இந்த பப்பாளி மரத்துல ரெண்டு பப்பாளி பழம் பழுத்திருக்கு, அதை தான் பறிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம பட்டக்கா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க, அப்போ காயா இருந்தது, அதான் போற வழியில அவங்கள பார்த்து கொடுத்துட்டு போலாம்னு இருக்கேன்.
0: அப்படியா சேதி, சரி சரி வா போவோம். பொன்னி அங்க பாரு, பட்டக்கா கோழிகளுக்கு தீவனம் போட்டுட்டு இருக்காங்க, சட்டுன்னு கொடுத்துட்டு வா புள்ள. பஸ் வர சத்தம் கேக்குது.
1: சரி புள்ள.
0: அடடா, பஸ் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் இந்த புள்ள பட்டக்கா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கே. ஏன் புள்ள, பொன்னி பஸ் வருது, வா புள்ள.
1: இதோ வரேன் வரேன்.
0: அண்ணே அண்ணே, பஸ் கொஞ்ச நேரம் நிறுத்துங்கண்ணே, என் தோழி வந்துகிட்டு இருக்கா. சரி சரி, பஸ்ல ஏறு பொன்னி. ஏன் புள்ள, போகும்போது சொல்லிதானே அனுப்பினேன், சீக்கிரம் வான்னு.
1: கோச்சுக்காத மருதாணி, பட்டக்கா ரொம்ப முக்கியமான விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க.
0: என்ன விஷயம் புள்ளாது?
1: உனக்கு தெரியுமா, காய்கறி செடிய சம்பந்தமான விவரங்களை இப்ப நம்ம வானொலி நிகழ்ச்சியில சொல்ல போறாங்களாம், அத மறக்காம ரெண்டு பேரையும் கேட்க சொன்னாங்க.
0: ரொம்ப நல்ல செய்திய சொன்ன புள்ள. எங்க தோட்டத்துல கத்திரி, அவரை, பாவக்கான்னு செடிகளை வளர்த்துக்கிட்டு வரேன். இந்த நேரத்துல இவங்க சொல்றத கேட்டா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
1: ஆமா புள்ள, நானும் எங்க வீட்டு பின்பக்கத்துல தக்காளி விதைகளை விதைச்சிருக்கேன், இப்ப நல்ல முளைக்க ஆரம்பிச்சிருக்கு, அது நல்லபடியா வளர்ந்தா போதும்.
0: சரி சரி, சந்தை வந்துடுச்சு புள்ள. பஸ்ல இருந்து இறங்கி ஒரு ஓரமா உட்காந்து நம்ம கைபேசி மூலமா வானொலி நிகழ்ச்சி கேட்போம்.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம்.
3: தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான காய்கறி பயிர்கள் என்று பார்த்தோம்னா தக்காளி, கத்தரி, மிளகாய், அடுத்ததா இந்த பந்தல் பயிர்கள் என்று சொல்லக்கூடிய பீர்க்கன், பாகல், புடலை, இந்த மாதிரியான பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி பண்ணுறாங்க. அதே மாதிரி மிளகாய் வந்து அதிக அளவில் சாகுபடி பண்ணுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சாகுபடியில் 264,000 ஹெக்டேரில் வந்து காய்கறி பயிர்கள் சாகுபடி பண்ணுறாங்க. இது வந்து இந்தியாவுடைய மொத்த சாகுபடியில் தமிழ்நாடோடைய அளவு, அதுவும் கிட்டத்தட்ட மொத்த ஏரியாவில் 6% வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ஆக்குப்பை பண்ணுது. இந்த காய்கறி பயிர்களில் உற்பத்தி இழப்புன்ட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25-40% அளவுக்கு இந்த பூச்சிகள் ஏற்படுத்துது. இதனுடைய முக்கிய காரணியாக செயல்படுறதுன்ட்டு பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகள்ன்ட்டு சொல்லக்கூடிய அசுவினி, இலைப்பேன், தத்து பூச்சிகள்,

மாவுப்பூச்சி, இந்த மாதிரியான பூச்சிகள் அதிக அளவில் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்துது. அதே மாதிரி அதிக அளவு ரசாயன மருந்துகளுடைய பயன்பாட்டை குறைச்சி நமக்கு செலவையும் வந்துட்டு குறைச்சி நல்ல பாதுகாப்பான உணவை வழங்குறதுக்கான தேவை வந்து காய்கறி பயிர்களில் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் என்னென்ன மாதிரியான பூச்சிகள் எந்த அறிகுறிகளை வந்துட்டு அது தெரிவிக்கும், அதுக்கு எந்தெந்த மாதிரியான முறைகளை வந்துட்டு நம்ம கையாண்டோன்னா கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி மற்ற பூச்சிகள்லாம் நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு பார்க்கலாம். பொதுவாக பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள்ன்ட்டு சொல்லக்கூடிய இலைப்பேன், இந்த இலைப்பேன் இலையின் அடியிலிருந்து பயிருடைய சாறுகளை உறிஞ்சி சாப்பிட்றதுனால கொஞ்சம் வளர்ச்சி குன்றி இலையில் முடக்கு வந்த மாதிரியான தோற்றத்தை வந்து உருவாக்கும். அதே மாதிரி பெரும்பாலான வைரஸ் நோய், நச்சுயிரி நோய்களை வந்துட்டு பரப்பக்கூடிய ஒரு காரணியாக வந்து இது செயல்படும். அதே மாதிரி வெள்ளை ஈக்கள் இலைக்கு அடியிலையும் அங்காங்கே வந்து கூட்டம் கூட்டமாக பயிரில் இருக்கக்கூடிய சாரை வந்து உறிஞ்சி சாப்பிடும். இது வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கிறதுனால வெள்ளையின்ற பெயரில் இருக்கும். இதுவுமே பயிரில் இருக்கக்கூடிய சாற்றை உறிஞ்சி சாப்பிட்றதுனால பயிர் வந்து வளர்ச்சி குன்றி நமக்கு ஒரு பெரிய விளைச்சல் இழப்பை வந்துட்டு ஏற்படுத்தும். இந்த பூச்சியுடைய பாதிப்பெல்லாம் குறிப்பாக வெயில் காலங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தத்துப்பூச்சிகள், தத்துப்பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டம் கூட்டமாக வெண்மை நிறத்துலையும் பச்சை நிறத்துலையும் நிறைய தத்துப்பூச்சிகளை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். வயலில் சின்ன சின்ன கொசுக்களாக வந்துட்டு பறக்கும். ஸோ இதுவுமே இந்த ஃபைட்டோபிளாஸ்மா டிசீஸ்ன்ட்டு சொல்லுவாங்க, வந்து அந்த நோய்களை வந்துட்டு பரப்பக்கூடிய காரணியாக வந்து செயல்படும். இதுவும் வந்து பயிரில் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி சாறை உறிஞ்சி சாப்பிட்றதுனால பயிரில் வந்து வளர்ச்சி வந்துட்டு மிதமான அளவில் வந்துட்டு கட்டுப்படுத்தப்படும். ஸோ இதுவுமே வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்தது அசுவினி பூச்சி. இது வந்து தண்டு பகுதி இலைப்பகுதிகளெல்லாம் வந்துட்டு கூட்டம் கூட்டமாக இருந்து பயிரில் இருக்கக்கூடிய சாறை உறிஞ்சி சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் தேன் போன்ற ஒரு திரவத்தை வந்து வெளியிடுறதுனால அது அந்த கரும்பூசண வளர்ச்சியை வந்துட்டு ஊக்குவிக்கும். அதனால் இந்த பிரச்சனைகளை வந்துட்டு சரி கட்ட வேண்டியது விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்குது. அதே மாதிரி செம்பான் சிலந்தி, குறிப்பாக மிளகாய் பயிரில் வந்து இந்த மைட்ஸ்ன்ட்டு சொல்லக்கூடிய சிலந்திகளுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். குறிப்பாக மஞ்சள் சிலந்தி, சிகப்பு சிலந்தின்ட்டு சொல்லுவாங்க. இந்த சிலந்திகள் மைட்ஸை வந்து குறிப்பாக வெயில் காலங்களில் வந்துட்டு ரொம்ப பீக் சம்மரில் இருக்கிறப்போ வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக மிளகாயில் வந்துட்டு அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இலைகள்லாம் சுருண்டு வளர்ச்சி குன்றி முடக்கு வந்த மாதிரியான தோற்றத்தை வந்து உருவாக்கும். அதே மாதிரி அடுத்தது மாவு பூச்சி. இது பிரதானமாக எல்லா பயிர்களையுமே தாக்கக்கூடியது. ஸோ இந்த மாவு பூச்சிகளும் வந்துட்டு பயிரில் இருக்கக்கூடிய சாரை உறிஞ்சி உண்ணக்கூடியது. இதுக்கு அடுத்த பூச்சினங்கள்ன்ட்டு பார்த்தோம்னா துளைப்பான் இருக்குது, அதே மாதிரி இலையுண்ணும் பூச்சி. ஸோ அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இலையுண்ணும் பூச்சிகள்ன்ட்டு சொன்னோம்னா நமக்கு வந்து இந்த கோலப்பூச்சின்னு சொல்லுவாங்க, அதாவது இலை துளைப்பான்னு சொல்லுவாங்க, லீஃப் பைனர்ன்ட்டு. இது வந்து அதிக அளவு வந்து இந்த பந்தல் பயிர்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்தது இந்த புகையிலை வெட்டுப்புழு, ஸ்போடாப்டிரான்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சியுமே வந்து இலையை மட்டும் சாப்பிடக்கூடியது. நம்ம இரவு நேரத்தில் மட்டும்தான் இதனுடைய செயல்பாடு இருக்கும், பகல் நேரங்களில் அந்த புழுவை பார்க்கவே முடியாது. ஸோ இலையில் வந்துட்டு நரம்புகளை தவிர்த்துட்டு மீதி எல்லா பகுதிகளையும் சாப்பிடும். இலையில் சின்ன சின்ன வட்ட வட்டமான துளைகளை வந்துட்டு நம்ம வயலில் பார்க்கலாம். அடுத்தது பல ஈ, குறிப்பாக பந்தல் பயிரில் இந்த ஃப்ரூட் ஃப்ளைன்ட்டு சொல்லக்கூடிய பல ஈக்களுடைய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து வரக்கூடிய காய்களில் ஒரு சின்ன துளையிட்டு ஒரே ஒரு முறை அமர்ந்தாலே வந்துட்டு அதனுடைய என்ன செயல்பாடை செய்யணுமோ அந்த மாதிரி இதன் மிகப்பெரிய விளைச்சல் இழப்பை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடியது இந்த பல ஈக்கள். அதே மாதிரி இந்த புள்ளி வண்டுன்ட்டு சொல்லுவாங்க, கத்திரியில் வரக்கூடிய புள்ளி வண்டு, ஹெடா பீட்டில்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த வண்டானது பயிரில் வந்துட்டு இலையில் இருக்கக்கூடிய அந்த பசுமையான பச்சையத்தை முழுக்க வந்துட்டு சுரண்டி சாப்பிட்றதுனால சல்லடை மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து இலையில் வந்துட்டு ஏற்படுத்தும். இதுவுமே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பூச்சியினம்தான். அடுத்தது இந்த சாம்பல் வண்டு. சாம்பல் வண்டு பொறுத்த வரைக்கும் அது இலையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி அதனுடைய புழு நிலைன்ட்டு சொல்லக்கூடிய நிலையில் நம்ம மண்ணும் தண்டும் இணைகிற இடங்களில் வந்துட்டு அதனுடைய புழுக்கள் பயிரை வந்துட்டு பாதிப்புக்குள்ளாக்கி பயிரை வாட வச்சு வந்து கொல்லும். அதனால் இதுவுமே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் விவசாயிகளுக்கு இருக்குது. அடுத்தது தண்டு மற்றும் காய்ப்புழு, குறிப்பாக கத்திரியில் வரக்கூடிய இந்த பாதிப்பு இளஞ்செடியில் வந்துட்டு அந்த குருத்து பகுதியில் வந்துட்டு நுனி காஞ்சி காஞ்சி தொங்கிட்டு இருக்கும். பார்த்தோம்னா நம்ம கூர்மையாக கவனித்தோன்னா அந்த பகுதிகளில் ஒரு சின்ன துளை வந்துட்டு குண்டூசியில் துளையிட்ட மாதிரி இருக்கும். அதை ஒடிச்சு பார்த்தோம்னா உள்ள சின்ன சின்ன புழுக்கள் வந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி அந்த புழுக்களுடைய கழிவுகளும் வெளியில் தென்படும். அதனுடைய அடுத்த ஸ்டேஜ் காய் வர ஆரம்பிக்கும் போது காய்கள்லேயும் இதனுடைய பாதிப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். காய்கள்லேயும் அங்கங்கே வந்துட்டு துளையிட்டு உட்பகுதி முழுக்க வந்துட்டு சாப்பிடும். அதனுடைய கழிவுகள்லாம் வெளியில் வந்துட்டு தள்ளிட்டு இருக்கிற மாதிரியான அறிகுறியை வந்துட்டு இது ஏற்படுத்தும். அடுத்தது காய் துளைப்பான், ஹெலிகோவர்பான்ட்டு சொல்லக்கூடிய இந்த ஃப்ரூட் போரர் மிகப்பெரிய பாதிப்பு தக்காளி,

மற்ற காய்கறிகளான மிளகாய் இதிலெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இதுவும் அந்த பூக்களில் வந்து முட்டையிட்டு பூக்களிலே அந்த புழு வரக்கூடியது நமக்கு சின்ன சின்ன பிஞ்சுகளாக வந்துட்டு உருவாகக்கூடிய சமயங்கள்லேருந்தே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் இப்போ புதுமையாக வந்துட்டுருக்கக்கூடிய ஊசி துளைப்பான்ட்டு சொல்லக்கூடிய டூட்டா அப்சலூட்டான்ட்டு சொல்லுவாங்க, அந்த பூச்சியினுடைய பாதிப்பும் தக்காளியில் மிகுதியாக இருக்குது. அதுலேயும் வந்துட்டு சின்ன சின்ன பின் ஹோல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சின்ன சின்ன துவாரங்கள், சின்ன சின்ன துளைகள் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். உள்ளே நம்ம கட் பண்ணி பார்க்குறப்போ முழுமையாக வந்து அந்த உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருள் பாதிப்புக்குள்ளாயிட்டிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமான பூச்சிகள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு முதற்கட்டமாகவே நம்ம ரசாயன மருந்துகளை நம்பி இல்லாமல் ஒருங்கிணைந்த முறையில் என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் கடைபிடிக்கலான்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கோடை உழவு. இதை செய்கிறது மூலமாக மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய பூச்சிகளுடைய முட்டையோ கூண்டு புழுக்களோ நேரடியாக வந்துட்டு இந்த சூரிய ஒளியில் வந்துட்டு கொண்டு வரப்பட்டு அது அழிக்கப்படுது. அதே மாதிரி நல்ல எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை வந்து நம்ம தேர்வு செஞ்சு விதைக்கணும். தொன்று தொட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பயிர் சாகுபடி செய்கிறாங்களோ ரகங்கள் செய்கிறாங்களோ அதையே செய்யாமல் நல்ல விவசாயம் தெரிந்த விவசாயம் படித்த அதிகாரிகளிடம் உங்களுடைய ஆலோசனைகள்லாம் கேட்டு புதிய ரகங்களை வந்துட்டு தேர்வு செஞ்சு அந்த ரகங்களை வந்துட்டு வீரிய ஊட்டு ரகங்களையும் நம்ம பயிர் சாகுபடி செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம பயிர் சாகுபடி செய்கிறப்போ காய்கறி பயிர்கள் வேப்பம் புண்ணாக்கை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதாவது ஒரு சென்ட்டுக்கு ஒரு கிலோன்ற அளவில் வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி விதைகள் நம்ம வந்துட்டு சேகரிக்கிறோம் அடுத்த பருவத்துக்கு அப்படின்றப்போ கண்டிப்பாக நோய் பாதிக்காத பூச்சி பாதிக்காத நல்ல வளமான செடியிலிருந்து விதையை தேர்வு செய்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த இதுலேயே கிட்டத்தட்ட 50% அளவுக்கு நம்ம பூச்சியை வந்துட்டு கட்டுப்படுத்திடலாம். நல்ல விதை தேர்வு ரொம்ப அவசியம். அடுத்ததாக தேர்வு செய்யப்பட்ட அந்த ரக விதைகளை வந்து அடுத்த கட்டமாக நம்ம வந்து விதை நேர்த்தி செய்கிறதுக்கு கொண்டு போகணும். இந்த விதை நேர்த்தி செய்கிறதுக்காக இமிடாக்ளோப்ரின்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன பூச்சிக்கொல்லியை ஒரு கிலோ விதைக்கு 1 மில்லின்ற அளவில் வந்துட்டு நம்ம விதை நேர்த்தி செய்கிறதுக்காக பயன்படுத்தலாம். ஒரு சில வீரிய ஒட்டு ரகங்கள் அவங்களே விதை நேர்த்தி செஞ்சே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ரகங்களுக்கு நம்ம விதை நேர்த்தி செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம நாட்டங்காலில் விளைவிச்சு நடுறதுக்கு முன்னாடி இந்த கன்றுகளை வந்து ஒரு 30 நிமிஷம் இமிடாக்ளோப்ரின்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன மருந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 0.3 ml, அதாவது 10 லிட்டருக்கு 3 மில்லின்ற அளவில் வந்துட்டு நம்ம கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதில் வேரை நனைச்சி நடவு செய்கிறப்போ வந்து இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுடைய பாதிப்புகள் குறையும். அதே மாதிரி பொறிப்பயிரா நம்ம குறிப்பாக தக்காளி இந்த மாதிரியான காய்கறி பயிர்கள் செய்கிறப்போ இந்த கேந்தி பூண்டு சொல்லக்கூடிய செண்டு மல்லியை வந்து 16 வரிசைக்கு ஒரு வரிசை வந்து நம்ம பொறிப்பயிராக சாகுபடி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பூக்களில் கவர்ந்தெழுக்கப்பட்ட தாய் அந்த பூச்சிகள் அதில் வந்து முட்டையிடும். அதை வந்து நம்ம கண்காணித்து பூச்சிகளை கட்டுப்படுத்துறது மூலமாக நம்மளுடைய முக்கிய பயிரான தக்காளியிலேயும் மற்ற காய்கறி பயிர்களில் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதே மாதிரி பறவை தாங்கிகள், அதாவது சிலுவை மாதிரி வயலில் பயிருடைய உயரத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 அடி 1.5 அடி உயரங்களில் பறவை தாங்கிகள் 1 ஏக்கருக்கு 10 எண்ணிக்கையில் நம்ம வைக்கிறது மூலமாகவும் நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் இனக்கவர்ச்சி பொறிகள் நிறைய பொறிகள் இருக்குது. அதில் இனக்கவர்ச்சி பொறிகளில் வந்து 1 ஏக்கருக்கு 5 எண்ணிக்கையில் நம்ம பூச்சிகளுடைய நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக வந்துட்டு அமைக்கலாம். பூச்சிகளை முழுமையாக கட்டுப்படுத்துறதுக்காக மாஸ் ட்ராப்பிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாஸ் ட்ராப்பிங் 1 ஏக்கருக்கு 20 எண்ணிக்கையில் வந்துட்டு இனக்கவர்ச்சி பொறியை வந்து வைக்கிறது மூலமாகவும் நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் மஞ்சள் ஒட்டு பொறி 1 ஏக்கருக்கு 10 எண்ணிக்கையில் மஞ்சள் ஒட்டு பொறி வைக்கிறது மூலமாக சாறு உறிஞ்சும் பூச்சிகளான இலைப்பேன், வெள்ளையி, அடுத்தது இந்த மற்ற கொசுக்கள் அதாவது தத்து பூச்சிகள்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சிகளெல்லாம் நல்லபடியாக கட்டுப்படுத்தலாம். நமக்கு இலைப்பெண்ணுடைய பாதிப்பு மட்டும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம நீல ஒட்டுப்பொறி 1 ஏக்கருக்கு 10 எண்ணிக்கையில் வைக்கிறது மூலமாகவும் இலைப்பெண்ணை மட்டும் கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக விளக்கு பொறிகளை 1 ஏக்கருக்கு 2 எண்ணிக்கையில் வந்துட்டு அமைக்கணும். இந்த விளக்கு பொறிகள் மாலை 6:30 வந்துட்டு எரிய தொடங்கி கிட்டத்தட்ட 9:30 வந்து அணையிற மாதிரியான செயல்பாடு இருந்ததுன்னா நமக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை மட்டும் வந்து அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இரவு முழுக்க வந்துட்டு எரிய விடுறதுனால நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் அதில் விழுந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் 10 மணிக்கு மேலே வந்து விளக்கு பொறி பயன்பாடை வந்து வயலில் விடுறது நல்லது கிடையாது. இது மட்டும் இல்லாமல் ஒட்டுண்ணிகள்லாம் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக ட்ரைகோகிராமா கைலோனிஸ்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த ஒட்டுண்ணியை வெளியிடுறது மூலமாக 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 40,000ன்ற அளவில் வந்து 4-5 முறை குறிப்பாக பூ பூக்கக்கூடிய சமயங்களில் நம்ம செஞ்சோம்னா நல்ல ஒரு பூச்சி கட்டுப்பாடு

ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் இறை விலங்குகள் நிறைய இருக்குது. இறை விலங்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த பொறிவண்டு, கிரைசோஃபர்லா, சிர்பிட்டி, அப்புறமா பச்சை கண்ணாடி ரெக்கை பூச்சி, இந்த மாதிரியான இறை விலங்குகள், அதாவது வந்துட்டு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளையும் வந்துட்டு வயலில் நம்ம கன்சர்வ் பண்ணுறது, அதாவது அதெல்லாம் வந்துட்டு அது வளர்கிறதுக்கான சூழலை வந்துட்டு ஏற்படுத்துறது மூலமாகவும் நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இதற்கு அடுத்த கட்டமாக வந்து நம்ம வேப்பங்கொட்டை சாறு 5%, அதாவது வந்து ஒரு 100 லிட்டர் தண்ணிக்கு 5 கிலோன்ற அளவில் வேப்பம் புண்ணாக்கு எடுத்து அதை தூளாக்கி அதை ஒரு காடா துணியில் வந்துட்டு நம்ம கட்டி ஒரு நாள் இரவு முழுக்க வந்து தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் அதை பிழிஞ்சு காதி சோப்போட ஒரு ஏக்கருக்கு தேவையான கரைசலோட 250 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு நம்ம காதி சோப்பை நல்லா கரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணி ஒட்டு பசையாக பயன்படுத்தி நம்ம தெளிப்பு செய்கிறப்போ நிச்சயமாக சாறு உறிஞ்சும் பூச்சிகள்லாம் வந்துட்டு சிறப்பான முறையில் வந்துட்டு கட்டுப்படுத்தப்படும். அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம வேம்பு சோப்பு. இன்றைக்கி இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் நிறைய தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் வந்துட்டு வேம்பு சோப்பு, புங்கம் சோப்புலாம் வந்துட்டு விவசாயிகளுக்கு கிடைக்கும். இந்த சோப்புகளை வந்துட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு நம்ம தெளிப்பு செய்கிறது மூலமாகவும் வந்துட்டு நம்ம சாறு உறிஞ்சும் பூச்சிகள், துளைப்பான்கள், இலைப்பூச்சிகளை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். இதற்கு அடுத்த கட்டமாக வந்து உயிரியல் முறையில் நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தணும்னா பெவேரியா பேசியானான்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சானத்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த வேர் சார்ந்த பிரச்சனைகள் ப்ளஸ் புழுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம மெட்டாரைசம்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சானத்தையும் 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 10 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தலாம். குறிப்பாக புழுக்கள், இந்த துளைப்பான்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு பேசிலஸ் துருஞ்சென்சிஸ்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியா, முன்ன சொன்னது எல்லாமே பூஞ்சானம், இது பாக்டீரியா, இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லின்ற அளவில் வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறப்போ இதுவுமே வந்துட்டு சிறப்பான முறையில் வந்துட்டு புழுக்களை வந்துட்டு கட்டுப்படுத்தும். இதற்கு அதே மாதிரி சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெட்டிசிலியம் லக்கானின்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சானத்தை வந்துட்டு பயன்படுத்துறது மூலமாகவும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பொருளாதார சேதத்தை கடந்த பின்னாடி தான் நம்ம வந்து ரசாயன மருந்துகளுடைய பயன்பாடை வந்து செய்யணும். அப்படி என்னென்ன மாதிரியான பூச்சிக்கொல்லிகளெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்குன்ட்டு மொத்தமாகவே நம்ம அந்த கேட்டகரியா பூச்சிகளுக்கு வந்துட்டு நம்ம ரசாயன மருந்துகள் பயன்படுத்தலாம். அதில் என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, சயின்ட்லி ப்ரூவ்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு 360 மில்லின்ற அளவில் வந்துட்டு நம்ம பயன்படுத்தினோன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகள் சிறப்பாக கட்டுப்படுத்தப்படும். அதுக்கடுத்த கட்டமாக அசிட்டமிப்ரிட்ன்ட்டு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி 30 கிராம் ஒரு ஏக்கருக்குன்ற அளவில் வந்துட்டு தெளிப்பு செய்யலாம். இன்னொரு மாற்று பூச்சிக்கொல்லின்ட்டு பார்த்தீங்கன்னா தயோமித்தாக்சாம்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி 40-80 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு நம்ம பயன்படுத்தலாம். தத்து பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக ஸ்பெஷலி வந்துட்டு செலக்டிவ் பெஸ்டிசைட்ன்ட்டு சொல்லக்கூடியது அந்த இதில் பார்த்தோம்னா ஃப்ளோனிகமைன்ட்டு சொல்லக்கூடிய இந்த ரசாயன பூச்சிக்கொல்லியை ஒரு ஏக்கருக்கு 80 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தினோன்னா நல்ல வேலை செய்யும். அதே மாதிரி ஸ்பினோசாட் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லியும் ஒரு ஏக்கருக்கு 64 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தினோன்னா இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள், இந்த தத்து பூச்சிகளை வந்துட்டு நல்லபடியாக கட்டுப்படுத்தலாம். அடுத்தது துளைப்பான்களை கட்டுப்படுத்துறதுக்கான ரசாயன மருந்துகளை பொறுத்த வரைக்கும் இன்டாக்சிகார்மெண்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி மருந்து 200 மில்லி ஒரு ஏக்கருக்குன்ற அளவில் பயன்படுத்தலாம். அடுத்ததாக குளோரான்ட்ரிலி ப்ரோல்ன்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன மருந்து ஏக்கருக்கு 60 மில்லின்ற அளவில் வந்து பயன்படுத்தலாம். அடுத்ததாக நொவுலூரான் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி மருந்து 80 கிராம் ஒரு ஏக்கருக்குன்ற அளவில் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். குறிப்பாக கத்திரியில் இந்த காய்ப்புழு தண்டுப்புழு வர்றப்போ ஃப்ளூபெண்டமைன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லியை ஒரு ஏக்கருக்கு 40 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறதும் நல்ல வேலை செய்யும். அடுத்தது இந்த இலை துளைப்பான்ட்டு சொல்லக்கூடிய லீப் மைனரை கட்டுப்படுத்துறதுக்கு செலக்டிவான பெஸ்டிசைட்டு பார்த்தோம்னா பூச்சிக்கொல்லி ஸ்பைனோடிராம்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு ஏக்கருக்கு 150 மில்லின்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தினோம்னா நல்ல வேலை செய்யும். அதே மாதிரி இந்த செம்பான் சிலந்திகள், செம்பேன்ட்டு சொல்லக்கூடிய இந்த சிலந்திகளை கட்டுப்படுத்துறதுக்காக ப்ரப்பர் கைட்டுன்ட்டு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு ஏக்கருக்கு 500 மில்லின்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தலாம். அடுத்தது ஸ்பைரோமெசிஃபென்ட்டு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு ஏக்கருக்கு 100 மில்லின்ற அளவுலையும் வந்துட்டு பயன்படுத்தலாம். இதுக்கு மாற்றாக இன்னும் அடிஷ்னலாக மருந்து தேவைப்படுதுன்றப்போ டைஃபென்தியூரான்ட்டு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு ஏக்கருக்கு 160 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம பயன்படுத்துகிறப்போ பூச்சிகள் சிறப்பான முறையில் வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக விவசாயிகள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, ஒரே பூச்சிக்கொல்லி மருந்துகளை மறுபடியும் வந்துட்டு பயன்படுத்தாமல் மாற்றி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு எதிரான வந்து ஒரு நிலையை வந்து
பூச்சிகள் தகவமை

0: சிக்காத நிலையை வந்துட்டு உருவாக்கணும். அதனால தான் மாற்று மருந்துகளை வந்துட்டு ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். இந்த தொழில்நுட்பங்களெல்லாம் நம்ம கையாளுறப்போ நிச்சயமாக பூச்சிகளை நல்ல முறையில் விவசாயிகள் கட்டுப்படுத்தி அவங்களுடைய வருமானத்தை உயர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றத இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன்.
1: இதுவரை காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: மருதானி, காய்கறி செடிகளை வளர்க்கிற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பதிவு பிள்ளை இது.
3: ஆமா பொன்னி, கோடை காலத்துல உழவு செஞ்சு அடிமண்ண கலருனா அடியில இருக்கிற கூட்டுப்புழுக்கள் எல்லாம் வெளிவந்து சூரிய ஒளிப்பட்டு அழிஞ்சிடும்னு ரொம்ப அருமையான விஷயத்த சொன்னாங்க பிள்ளை.
2: அது மட்டும் இல்ல, கையில கிடைக்கிற விதைகளை மண்ணுல வாரி விதைக்க கூடாது. விவசாயம் செழிக்கணும்னா சான்று பெற்ற விதைகளை தான் போடணும்னு விதையோட முக்கியத்துவத்தை பத்தி தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல.
3: நிச்சயமா, இப்படி முத்து முத்தான நிகழ்ச்சிகளை வழங்குறதுல நம்ம வானொலிக்கு ஒரு தனி சிறப்பே இருக்கு பிள்ள.
2: சரியா சொன்ன பிள்ள.
3: இனி உங்க சொன்ன தகவல்களை முறையா நம்ம காய்கறி தோட்டத்துல கடைபிடிச்சு நம்ம உழைப்பையும் நேரத்தையும் பொன்னா மாத்திடுவோம்.
2: மருதானி, மளிகை கடையில மறக்காம 2 கிலோ வெல்லம் வாங்கணும்.
3: ஏன் புள்ள?
2: வேற எதுக்கு, அதிரசம் செய்யதான். இனிப்போட அடுத்த கட்ட வேலை ஆரம்பிப்போம்.
3: அதுவும் சரிதான். பொன்னி, பஸ் வருது, இப்போ அது நேரத்துல போய் பஸ்ஸை பிடிச்சிடுவோமா?
2: பஸ்ஸை பிடிச்சலாம், சீக்கிரம் வா போவோம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: மண்ணிற்கும் உண்டு மருத்துவ குணம் பற்றி தெரிந்து கொள்வோம். மண் ஆரோக்கியம் அல்லது மண்ணின் தரம் என்பது கடந்த பல ஆண்டுகளாக பிரபலமடைந்து வரும் ஒரு கருத்தாகும். விவசாயம் மற்றும் பண்ணை சமூகங்கள், மண் மேலாளர்கள், விஞ்ஞானிகள், வேளாண் விரிவாக்க நிபுணர்கள் மற்றும் மண்ணுடன் பணிபுரியும் பிற குழுக்களிடையே இது தொடர்ந்து முக்கியமான இடத்தை பெறுகிறது. மண் ஆரோக்கியம் பற்றி விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில், மண்ணின் ஆரோக்கியம் என்றால் என்ன, அது எவ்வாறு அளவிடப்படுகிறது மற்றும் மண்ணின் சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் நிலையான ஊட்டச்சத்து விநியோகத்திற்காக அதை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை நன்கு புரிந்து கொள்வது அவசியமாகிறது. மண் ஆரோக்கியம் என்பது சுற்றுச்சூழல் மற்றும் நில பயன்பாட்டு எல்லைகளுக்குள் உயிரியல் உற்பத்தியை நிலைநிறுத்துவதற்கும், காற்று மற்றும் நீர் சுழல்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கும், தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனித ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கும் ஒரு முக்கிய வாழ்க்கை அமைப்பாக செயல்படும் மண்ணின் தொடர்ச்சியான திறன் என வரையறுக்கப்படுகிறது. மண் ஆரோக்கியத்திற்கு பல வரையறைகள் உள்ளன. இருப்பினும் பயிர்கள் மற்றும் பிற வேளாண் பொருட்களின் உற்பத்தி, தண்ணீரை தக்கவைத்தல் மற்றும் வடிகட்டுதல், பல்வேறு உயிரினங்களுக்கான வாழ்விடம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்தல் போன்ற சேவைகளை வழங்குவதற்கு மண்ணின் நீடித்த திறனுக்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. மண்ணின் இயற்பியல் பண்புகள் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். மண்ணின் இயற்பியல் பண்புகள் முக்கியமாக மண் அணிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. மண்ணின் மிக முக்கியமான இயற்பியல் பண்புகளில் ஒன்று மண்ணின் அமைப்பு ஆகும். அனைத்து மண்ணும் சமமாக உருவாக்கப்படவில்லை. வெவ்வேறு மண் துகள்களின் ஒப்பிட்டு கலவையை பொறுத்து பல்வேறு வகையான மண் அமைப்புகளை வேளாண் நிலங்களில் காணலாம். மண்ணின் அமைப்பு நாம் எளிதில் மாற்றக்கூடிய ஒரு பண்பு அல்ல. இருப்பினும் ஒவ்வொரு வகை மண் அமைப்பையும் நிலையான உற்பத்தி திறனுக்காக நிர்வகிக்க முடியும். மண்ணுக்குள் எவ்வளவு வேகமாக நீர் ஊடுருவும், மண்ணின் நீர்பிடிப்பு மற்றும் மண் எவ்வளவு வளமாக இருக்கும் போன்ற பல மண் செயல்பாடுகளை மண் அமைப்பு பாதிக்கிறது. முதன்மை துகள்களான மணல், வண்டல் மற்றும் களிமண் ஆகியவை இணைந்து நுண்ணுரண்டைகளை உருவாக்குகின்றன. இயற்கையான நுண்ணுரண்டைகள் பெட்ஸ் என்றும், செயற்கையாக உருவாக்குபவை கட்டிகள் என்றும் அழைக்கப்படுகின்றது. மண்ணின் இயற்பியல் பண்புகளில் அதன் நிறம் முக்கியமான ஒன்றாகும். மண்ணின் பல்வேறு அங்கங்கள் மாறுபடுவதன் மூலம் மண்ணின் நிறம் வேறுபடுகின்றது. மண்ணின் நிறமானது மண் அடுக்கு தோற்றத்தில் உள்ள

0: அடுக்கிற்கும் வேறுபடுகின்றது. மண் வகைப்பாட்டில் மண் நிறம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. மண்ணின் வேதியியல் பண்புகள் பற்றி தெரிந்து கொள்வோம். மண்ணின் வேதியியல் பண்புகள் தாவர ஊட்டச்சத்தை நேரடியாக பாதிக்கும் பண்புகளுடன் தொடர்புடையவையாகும். தாவரங்கள் வளர மற்றும் அவற்றின் இனப்பெருக்கத்திற்கு போதுமான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் தாவரங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் தாவர வளர்ச்சி மந்தமாகிவிடும் அல்லது தாவரம் இறந்துவிடும். மறுபுறம் சில ஊட்டச்சத்துக்களின் அளவு அதிகமாக இருந்தால் தாவரங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தாவர வளர்ச்சிக்கு 17 வகையான ஊட்டச்சத்து கூறுகள் தேவைப்படுகின்றன. இவற்றில் கார்பன், ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் ஆகியவை ஊட்டச்சத்து கூறுகளில் சேராது. ஏனெனில் இந்த ஊட்டச்சத்துக்கள் காற்று, மண் மற்றும் நீர் மூலம் பெறப்படுகின்றன. மண்வள மேலாண்மைக்கான கவனத்திற்குரிய கூறுகள் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முதல் வகை முதன்மை ஊட்டச்சத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றது. நைட்ரஜன் தழைச்சத்தும், பாஸ்பரஸ் மணிச்சத்தும் மற்றும் பொட்டாசியம் சாம்பல் சத்தும் ஆகிய முதன்மை ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் தாவரங்களுக்கு தேவைப்படுகின்றன. இரண்டாவது வகை இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. கால்சியம், மெக்னீசியம் மற்றும் கந்தகம் இந்த ஊட்டச்சத்துக்கள் கணிசமான அளவில் தேவைப்படுகின்றன. ஆனால் முதன்மை ஊட்டச்சத்துக்களை விட மிக குறைவான அளவே தேவைப்படுகிறது. மூன்றாவது வகை நுண்ணூட்ட சத்துக்கள் என்று துத்தநாகம், மாங்கனீசு, போரான், தாமிரம், குளோரின், இரும்பு, நிக்கல் மற்றும் மாலிடினம் அழைக்கப்படுகிறது. இவை சிறிய அளவிலேயே தேவைப்படுகின்றன. இந்த ஊட்டச்சத்து கூறுகள் அனைத்தும் தாவர வளர்ச்சிக்கு இன்றியமையாதவையாகும். இவற்றின் தேவைப்படும் அளவு குறைவாக இருந்தாலும் தாவர வளர்ச்சி மற்றும் பயிர் விளைச்சலில் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தும். மண்ணின் உயிரியல் பண்புகள் பற்றி தெரிந்து கொள்வோம். மண்ணின் உயிரியல் பண்பு மிகவும் புதிரான பண்புக்கூறு ஆகும். ஏனெனில் அது உயிரினங்கள் மற்றும் அவை உண்ணும் கரிமப் பொருட்கள் இரண்டையும் உள்ளடக்கியது. பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் மண்ணில் உள்ள பல உயிரினங்கள் உயிருள்ள தாவரங்கள் மற்றும் இறந்த கரிமப் பொருட்களுடன் இணைந்து ஆரோக்கியமான மண்ணின் செயல்பாடுகளை பராமரிக்கவும் மீள் உருவாக்கவும் முக்கிய இயக்கிகள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நுண்ணுயிரிகள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மண்ணின் வழியாக ஊட்டச்சத்துக்களை சுழற்சி செய்கின்றன. மண்புழு மண்ணில் காற்றோட்டத்தை உருவாக்குகிறது. மண்புழுக்கள் அதிக அளவில் மண்ணில் குறுகிய பாதையை உருவாக்கி மண்ணின் அடர்த்தியை தளர்த்தி காற்றோட்டத்தை உருவாக்குகிறது. மண்ணின் வடிகால் வசதியை மேம்படுத்துகிறது. மண்புழுக்கள் உள்ள மண் மண்புழுக்கள் இல்லாத மண்ணை விட 10 மடங்கு வேகமாக வடிகால் வசதியை வழங்குகிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: மண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
1: அமைப்பில் உதவி டி துர்கா.
2: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: அமைப்பு எஸ் முருகேசன்.
2: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.
2: பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக.
3: நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் பா அனுராதா அவர்களின் உரை இடம்பெறும். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
4: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றடைந்தார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தவுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு

0: சித்ரா சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின்போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு தொடர்வதாகவும் இதனை களைய தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாற்றம் என்ற பெயரில் தமிழக அரசு ஏமாற்றத்தை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. தொடரும் மின்வெட்டால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை பார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாருக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்தரையன் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இவ்வழக்கின் விசாரணை அதிகாரி முன் இருவரும் காலை மாலை என இருவேளையும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று இந்த உத்தரவில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11ஆவது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பபர்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ டவாட்டாவை வென்றார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். முதல் பாடல் சின்னப்பூவே மெல்ல பேசு திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

மதியில 720 கிலோ ஹெட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது காதல் பரிசு திரைப்படத்தில் இருந்து பாடல். ஒலிக்கவிருப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்கள்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைகானத்தில் தொடர்வது SP பாலசுப்ரமணியம், சித்ரா குழுவினர். திரைப்படம் பாடு நிலாவே.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31
2: மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது ரெட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து பாடல். ஒலிக்கவிருப்பது KJ ஏசுதாசின் குரல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: திரைக்கானத்திற்கு நிறைவாக SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம்.

0: Bomb said the strikes were conducted using precision-guided munitions and were aimed at degrading Iran's ability to threaten international maritime commerce. The Iranian military said coastal bases and civilian facilities were struck in the provinces of Hormozgan and Mahshahr. According to the Islamic Revolutionary Guard Corps, IRGC, strikes also hit Bandar Mahshahr in southwest Iran. IRGC said it had responded to the strikes by targeting U.S. assets in neighboring countries as sirens went off in Bahrain and Kuwait. India is holding on to its crown as the world's fastest-growing major economy, with the International Monetary Fund IMF projecting it to grow at 7% during the current calendar year. IMF's flagship biannual report, the World Economic Outlook Update, released today, projected India's gross domestic product to moderate in the next calendar year to 6.4%. In sports, the 8th Khelo India Youth Games 2026 will be hosted by Telangana. Union Youth Affairs and Sports Minister Dr. Mansukh Mandavia made the announcement today. In tennis, Ukraine's Marta Kostyuk and Czech Republic's Linda Noskova have advanced to the women's singles semi-finals in Wimbledon. 12th seed Marta Kostyuk reached her first Wimbledon semi-final with a commanding 6-3, 6-2 win over Italy's Jasmine Paolini on centre court today. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Melbourne to take part in the third India-Australia annual summit. India and Russia reaffirm commitment to strengthen counter-terrorism cooperation at multilateral fora. DRDO conducts successful flight test of Pinaka long-range guided rocket at Chandipur in Odisha. Monsoon recovery brings relief. Agriculture Minister Shivraj Singh Chauhan expresses confidence rainfall to gain further momentum this month, leading to acceleration in Kharif sowing. Center assures all possible assistance to flood-affected states. U.S. President Donald Trump says ceasefire with Iran is over. And in Wimbledon tennis, Marta Kostyuk of Ukraine and Czech player Linda Noskova enter women's singles semifinals. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் எல்நினோ தாக்கம் குறித்த பல்வேறு தகவல்களையும் அது குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கமும் அளிக்கிறார் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை அவர்கள்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
3: இன்னைக்கு நிறைய பேரால பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது எல்நினோ.
4: எல்நினோ தாக்கம் அப்படின்னா என்ன சார்?
5: ஆக்சுவலாக எல்நினோ என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு தான். இது புயலோ வெள்ளமோ அல்லது சுனாமியோ அல்ல. பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேக பகுதியில் இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை உருவாகுவதை தான் நாங்கள் எல்நினோ என்று சொல்கிறோம். பொதுவாக ஆக்சுவலாக பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் வெப்பநிலை 20-25 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மத்திய பகுதியில் 25-29 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மேற்கு பகுதி பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் வந்து 28-31 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்கும். இது நார்மல் ரேஞ்ச். ஸோ அதனால் அந்த மேற்கு பகுதியில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில். இந்த வெப்பப்பகுதி வந்து எல்நினோ பீரியடில் வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து விடும். அதனால் வந்து நார்மலாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி காற்று வீசும். பொதுவாக எல்நினோ பீரியடில் வந்து அந்த மேற்கு நோக்கி வீசக்கூடிய காற்றினுடைய இந்த வலிமை குறைந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீச ஆரம்பிக்கும். இந்த நிகழ்ச்சியை தான் எல்நினோன்னு சொல்லுதோம். இந்த எல்நினோ பீரியடில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா அந்த வாக்கர் சர்க்குலேஷனுடைய பேட்டர்னை சேஞ்ச் பண்ணும். வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்னா ஒரு பகுதியில் அந்த வெப்பமான பகுதியில் வந்து காற்றுகள் குவிந்து மேல் நோக்கி எழும்பும். மேல் நோக்கி எழும்பிய காற்று சைடில் அதாவது வெஸ்ட்வாடை மூவ் ஆகி மறுபடியும் அது சிங்க் ஆகும். கிழக்கு தலை நோக்கி வந்துட்டு இருக்கும். தலை நோக்கி வரும் பகுதியில் வந்து மேகங்கள் இருக்காது. மேகல் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வெப்பநிலை அதிகரிக்கும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து அது வந்து கிளவுடு ஃபார்மேஷனை வந்து சப்போர்ட் பண்ணாது. இந்த ஏர் போய் கீழே இறங்க வேண்டிய இடத்துல வந்து கிளவுடு ஃபார்ம் பண்ண விடாது. கிளவுட் ஃப்ரீ, மோஸ்ட்லி கிளவுட் ஃபார்மேஷன் வந்து சப்ரஸ் பண்ணும். அதனால வந்து கிளவுட் ஃப்ரீயாக இருக்கிறதுனால மேகங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதை நடந்துட்டுருக்கு. ஸோ இதை எலினோ பீரியட்லேயே தான் இந்த இன்சிடென்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ எலினோ வந்து பசிபிக் பெருங்கடல் அங்கே இருந்தால் கூட அதனுடைய எஃபெக்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த எல்நினோனுடைய தன்மை வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வெப்பநிலை வந்து இயல்பை விட இப்போ வந்து இயல்பு வந்து 28 டிகிரி சென்டிகிரேட்டு. அந்த 28 புள்ளி 5 30 அப்படி கூடும். இந்த கூடு

0: எவ்வளவு இயல்பிலிருந்து எவ்வளவு கூடுதோ அதை வச்சு தான் அந்த எல்லினுடைய வலிமையை நாங்கள் வந்து கணிப்போம். இப்பொழுது கரண்டில் வந்து அது வந்து 1.2 டிகிரி சென்டிகிரேட் வந்து இயல்பிலிருந்து அதிகமாக இருக்குது. அது 0.5 விட அதிகமாக ஆகும்போது அதை வந்து நாங்கள் வீக் எல்லினு சொல்லுவோம். அந்த 0.5 வரைக்கும் நியூட்ரல் கண்டிஷன், அது எல்லினோ கிடையாது. 28 to 28.5 வரைக்கும் அது வந்து நார்மல் தான். அந்த 28 அது 0.5 மேலே போய் 29 வருது. ஸோ அப்போ என்ன 1 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக இருக்குது நார்மலை விட. அது வந்து நாங்கள் வந்து வீக் கண்டிஷன் சொல்லுவோம், வீக் எல்லினோ. அந்த 1 to 1.5 டிகிரி சென்டிகிரேட் 1.5 டிகிரி சென்டிகிரேட் வர வரைக்கும் அதை வந்து மாடரேட் கேட்டகரியில் சொல்லுவோம் இன்டென்சிட்டி. அந்த 1.5 to 2 டிகிரி வரைக்கும் ஸ்ட்ராங் எல்லினோ, 2 மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எல்லினோன்னு சொல்லுவோம். இப்போ மக்கள் வந்து அதை சூப்பர் எல்லினோன்னு பேர் வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலாக சூப்பர்னு கிடையாது, எங்களுடைய இதுபடி வெரி ஸ்ட்ராங் எல்லினோ. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்து இந்த அந்த கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து 30 டிகிரிக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. செப்டம்பருக்கு மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எல்லினோ இருந்துகிட்டு இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
1: இப்போ அப்போ வந்து டே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த அக்டோபர் மாதத்துல வந்து நம்ம வந்து பருவமழையோட தொடக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சார்.
0: ஆமா,
1: அப்போ மழைக்கான வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? அப்ப
0: பொதுவாக எங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் படி எல்லினோ வந்து 1997 வந்தது. அதுக்கப்புறம் வந்து 2015 2023 இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெரி ஸ்ட்ராங் எல்லினோ. இப்போ நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து வெரி ஸ்ட்ராங்கு. ஸோ இது மாதிரி வெரி ஸ்ட்ராங் எல்லினோ வந்து அந்த 1997 2015 2023 நடந்திருக்கு. இதெல்லாம் வெரி ஸ்ட்ராங் எல்லினோ. அப்போல்லாம் 2.5 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் அதிகமாக இருந்தது இயல்பை விட. ஸோ இந்த வருஷமும் 2026 நாங்கள் அது மாதிரி அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வெப்பநிலை வந்து இயல்பை விட 2.5 டிகிரிக்கு கிட்டத்தட்ட வர வாய்ப்புகள் இருக்கு. மாடல் ப்ரிடிக்ஷன், அதாவது டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ஷன். ஆக்சுவலாக இப்போ இருக்கு, நாங்கள் ஃபோர்காஸ்ட் கொடுக்கல, வெதர் ஃபோர்காஸ்ட். வெதர் ஃபோர்காஸ்ட் பேஸ்ட் ஆன் த அட்மாஸ்பியரிக் மாடல்ஸ், டைனாமிக்கல் மாடல்ஸ். இதை வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக அட்மாஸ்பியரை சிமுலேட் பண்ணும். சிமுலேட் பண்ணும்போது இன்றைக்கி இப்படி இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ஆக்சுவலாக அந்த ஓஷனில் வந்து ஹீட் கண்டென்ட் இருக்கும். அந்த ஹீட் கண்டென்ட் தான் மெயின், ஓஷியன் ஹீட் கண்டென்ட் சொல்லுவோம். அதனுடைய எவ்வளோ ஹீட் கண்டென்ட் இருக்குது, அப்புறம் அட்வெக்ஷன் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஃபியூச்சரை வந்து சிமுலேட் ஆகும், ஃபியூச்சர் எப்படி வரும் அப்படின்ட்டு. இது வந்து நியூமெரிக்கல் மாடல்ஸ், அந்த டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணும். அந்த மாடலுடைய ப்ரிடிக்ஷன் படி செப்டம்பருக்கு அப்புறம் வந்து இது வந்து 2 more than 2 degrees சென்டிகிரேட் போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த கண்டிஷன் நாங்கள் வெரி ஸ்ட்ராங் எலினோன்னு சொல்லுவோம். அப்படி அந்த வெரி ஸ்ட்ராங் எலினோ இருக்கும்போது என்னாச்சுன்னா, நார்மலாக எந்த இடத்துல வந்து க்ளோடு அந்த மேகங்கள் உருவாகுமோ அந்த இடத்துல மேகங்கள் உருவாகாது, எந்த இடத்துல நார்மலாக மழை பெய்யுமோ அந்த இடத்துல மழை பெய்யாது, இடத்த ஷிஃப்ட் பண்ணிவிடும். இப்போ ஆக்சுவலாக பெரு அந்த ஈக்குவேட்டர் பக்கத்தில் அந்த சவுத் அமெரிக்காவில் பெரு சிலின்னு சொல்கிற இடம் வந்து அந்த இடத்துல வந்து இப்போல்லாம் வந்து அப்நார்மல் ரெயின்ஃபால் போயிட்டு இருக்கு. அங்கே நார்மலாக அந்த அவ்வளோ மழை பெய்யாது, அந்த இடத்துல அதிக மழை கொடுத்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் வந்து மழை பெய்யுமோ அங்கே வந்து வெயில் அடிச்சுட்டு இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் மாறிடும், அந்த அந்த பொசிஷன் ஷிஃப்ட் ஆகும்போது ரெயின்ஃபால் பேட்டர்ன், வெயிலினுடைய தாக்கம் எல்லாம் மாறும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வந்து இந்த வருஷம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எங்களுடைய ப்ரிடிக்ஷன் படி வந்து இந்தியா ஃபுல்லாக நார்மல் இருந்து பிலோ நார்மல் தான் நாங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம், ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டிலையும் அதே தான், நார்மல் இருந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சில இடங்களில் நார்மல், ஒரு சில இடங்களில் பிலோ நார்மல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து சராசரி மழை வரும், உள் பகுதிகளில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து சராசரியை விட குறைவாக மழை எதிர்பார்க்கும். வடகிழக்கு பருவமழை வந்து பொதுவாக இந்த ஸ்ட்ராங் எலினோ பீரியடில் வந்து இதுவரை இயல்பை விட அதிகமாக தான் பதிவாகிருக்கு. ஆக்சுவலாக வந்து 1997 2015 அதெல்லாம் வந்து 2015 வந்து இது சென்னையில் வெள்ளம் வந்தது, அது மாதிரி 2023 தூத்துக்குடியில் ஒரு வெள்ளம் வந்தது. ஸோ இந்த காலங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் நல்ல மழை பெருந்தது. அது மாதிரி இந்த இதெல்லாம் ஸ்ட்ராங் எலினோ பீரியடு. அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த இடங்களில் 2.25 அந்த மாதிரி. ஸோ வெரி ஸ்ட்ராங் எல்லினோ வந்து வடகிழக்கு பருவமழைக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், அதிக மழை கொடுக்கும்.
1: எல்லினோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னீங்க, இந்த எல்லினோ மாதிரியே வந்து லானினா தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்?
0: இதே இதை சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து இப்போ எல்லினோ லாலினோ தான் அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய கடல் மேற்பரப்பு பகுதியில் உருவாக அந்த வெப்பநிலை அதிகமாச்சுன்னா அது எல்லினோன்னு சொல்லுவோம், குறையும் போது வந்து லாலினோன்னு சொல்லுவோம். இதே மாதிரி அந்த எவ்வளவு குறையுதோ அது தகுந்தபடி என்னுடைய இன்டென்சிட்டியை வந்து நாங்கள் கணிப்போம். ஆமாம், அது வந்து இப்போ லாலினோ லாலினோ பீரியடில் வந்து நமக்கு இயல்பை விட அதிகமாக மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை, அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையும் இயல்பை விட அதிகமாக இருக்கும் அந்த லாலினோ.
1: இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது வந்து நான் எனக்கு தோணின ஒரு சந்தேகம் என்னென்னா, பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு வெப்பநிலை மாறுபாடு, அந்த காற்றோட திசை மாறுபாடு, இது வந்து இங்க நம்ம இந்தியால இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, அப்போ அது கடலோட ஓட்டத்துல ஏற்படுற மாறுபாடு வந்து நிலத்திலயே வந்து வந்து ஒரு மாறுபாட்டை உருவாக்குதுன்னு சொல்லலாமா சார்?
0: கண்டிப்பா. இந்த ஓஷன் அட்மாஸ்பியரிக் கப்பிள்டு சர்க்குலேஷன், கடலும்

0: வளிமண்டலம் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு சுழற்சி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பூமத்தி ரேகை சுற்றி வந்து வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த வாக்கர் சர்க்குலேஷன்னா முதல்ல ஆக்சுவலாக நம்மளுடைய பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கில்பர்ட் வாக்கர்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் எங்களுடைய டிஜிஎம், இந்தியா மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய ஒன் ஆஃப் த டிஜிஎம். அவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சார், இந்த வாக்கர் சர்க்குலேஷன். அவருடைய பேரில் தான் இருக்குது வாக்கர் சர்க்குலேஷன். இது எப்படின்னா ஆக்சுவலாக ஒரு பகுதியில் வந்து ஏர்கள் வந்து குவியும், மேலே நோக்கி போகும். மேல் நோக்கி போன காற்று வந்து ஒரு திசையில் நகரும், கிழக்கு திசையில் நகர்ந்து முடிக்கு கீழே வந்து குவியும், கீழே வரும். ஸோ மேலே போகிற இடம் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து குவியம் கீழே வரும்போது அந்த இடத்துல க்ளவுட் ஃபார்ம் ஆகாது, அதாவது க்ளவுட் ஃப்ரீயாக இருந்துகிட்ருக்கும், அந்த இடத்துல வெப்பமாக இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த சர்க்குலேஷன் வந்து ஃபுல்லாக அந்த அலாங் இயக்கிவிட்டு நடந்துகிட்ருக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த நார்மல் கண்டிஷனில் நோ எல்லினோ நோ லாலினோ, அதாவது எல்லினோ இல்லை லாலினோ இல்லை, நார்மல் கண்டிஷன். நார்மலில் வந்து அந்த இந்தோனேஷியா பக்கத்தில் வந்து ஒரு ரைஸிங் ஏர் வந்து ரைஸ் ஆகும், ஏர் அதாவது வெஸ்ட் பசிபிக் ரீஜனில் ஏர் ரைஸ் ஆகிட்டு இருக்கும். ஏர் ரைஸ் ஆகி நம்ம இந்திய ரீஜனில் வந்து இந்தியன் ஓஷன், அந்த வெஸ்ட் இந்தியன் ஓஷனில் வந்து அங்கே சிங்க் ஆகும். இப்போ இந்த எல்நினோ பீரியட்னால இந்த ரைசிங் மோஷன் வந்து ஈஸ்ட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகுதுனால வந்து அங்கே வெஸ்ட் வேர்ட் அந்த மேற்கு இந்தியா பெருங்கடலில் சிங்க் ஆகுது அந்த காற்று வந்து இந்தியாவுக்கு மேலே வந்துடும். ஸோ இப்போ அந்த இந்தியாவுக்கு மேலே சிங்க் ஆகிட்டு இருக்கும். இந்தியாவுக்கு மேலே வந்தால் அந்தியால் அது வந்து க்ளவுடை வந்து ஃபார்ம் ஆகுதா கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுது, அதனால வெப்பம் அதிகமாகுது.
1: இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்நினோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பரபரப்பாக அது பேசிட்டு இருக்கு. தமிழகத்தில் வந்து எல்நினோட தாக்கம் எப்படி இருக்கும்?
0: ஆக்சுவலாக டைரெக்டாக வந்து எல்நினோ வந்து தாக்காது. இப்போ ஒரு சைக்ளோன், சுனாமி அதெல்லாம் வந்து டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும், அதை வந்து வெதர் பினாமினா. ஸோ இது எல்நினோ வந்து ஒரு கிளைமேட் பினாமினா, காலநிலை நிகழ்வுனா ஆக்சுவலாக வந்து ஒரு இமீடியட் எஃபெக்ட் வராது. இப்போ ஒரு சைக்ளோன்னா அதனுடைய லைஃப் டைம் வந்து ஒரு மேக்ஸிமம் 1 வீக் இருக்கும், 10 டேஸ் இருக்கும். நம்ம எல்நினோவுடைய இம்பேக்ட் வந்து ஆக்சுவலாக எல்நினோ ஃபார்ம் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் இல்லைன்னா ஒரு 1 இயர் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் தான் வந்து அதனுடைய எஃபெக்டை காமிச்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து ஆக்சுவலாக இப்போ என்ன, இப்போ நம்ம இப்போ செப்டம்பர்லேருந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்கோம் இந்த எல்நினோடைய இன்டென்சிட்டி அதிகமாகுது. அதுக்கப்புறம் போச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் இருக்கும், மோஸ்ட்லி வந்து ஒரு 9 to 12 மந்த், 1 இயர். இப்போ நாங்கள் ஜூன்லேருந்தே ஆக்சுவலாக வந்து அந்த வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் ஜூன் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ யாருன்னா சம்மர் முடிஞ்சுது, இனிமேல் வந்து விண்டர் வரப்போகுது, அந்த வடகிழக்கு பருவமழை. ஸோ வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கும். மார்ச் ஏப்ரல் மந்தில் வந்து வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நார்மலோட அதிகமாக இருக்கும்.
1: இப்போ தமிழ்நாட்டை பற்றி சொன்னீங்க நீங்க, தமிழகத்தில் வந்து இயல்பை விட மழை வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும் இந்த எல்நினோனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னா அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ இந்தியா முழுசுக்குமே மழை இருக்குமா, இல்ல குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மழை இருக்கும், குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல கடும் வறட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அந்தந்த ரீஜியனை பொறுத்து மாறுமா சார்?
0: இந்தியாவை பொறுத்தளவில் வந்து எல்நினோ பீரியட்லாம் வந்து தென்மேற்கு பருவமழை வந்து இயல்பை விட குறைவாகத்தான் இருக்கும், எக்ஸப்ட் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாடுக்கு வந்து மெயின் முக்கியமான பருவமழை வந்து வடகிழக்கு பருவமழை, அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வந்து வடகிழக்கு பருவமழை, அது நமக்கு தமிழ்நாடுக்கு முக்கியமான பருவமழை. தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை. ஸோ தென்மேற்கு பருவமழை வந்து எல்நினோ பீரியடில் வந்து இயல்பை விட குறைவாகத்தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இந்த குறைவாக இருக்குன்னு எல்லா மாவட்டம் எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கலாம், ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பாக இருக்கலாம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது வந்து மெஜாரிட்டியான மாநிலங்களில் வந்து இயல்பை விட குறைவாகத்தான் பதிவாக இருக்கும் இதுவரைக்கும் எல்நினோ பீரியடில்.
1: இப்போ எவ்வளவு கால இடைவெளியில், ஏன்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட வருடங்களை வந்து சொன்னீங்க, இப்போ இந்த எல்நினோ விளைவு ஏற்படுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி அப்படின்ற மாதிரி இருக்கா சார்?
0: பீரியாடிக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழையெல்லாம் ஒரு இயரில் இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் இந்த மந்த்லேருந்து முடியும்னு நமக்கு இருக்குது. இது இது வந்து ஃபிக்ஸ்டு. பட் அந்த எல்நினோ பீரியட் வந்து நான் பீரியாடிக், இரண்டிலிருந்து ஒரு 5-6 இடைவெளியில் வந்து மறுபடியும் வரும். இப்போ எல்நினோ வந்திருக்கு. ஸோ 2 இயர்ஸ் வந்து நியூட்ரல் கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கும், மறுபடியும் அது வந்து அது லாலினோ ஆகலாம், லானினா இல்லைன்னா எல்நினோ எல்நினோ ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு 2-7 வருஷம் அந்த இடைவெளியில் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்று வந்துச்சுன்னா அந்த ஒரு எல்நினோ லாலினோ வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 9 மந்த்லேருந்து ஒரு 12 மந்த் பீரியட் வரைக்கும் அது நீடிக்கும்.
1: நான் ஏன் வந்து இந்த கேள்வி கேட்டேன்னா சார், இப்போ சமூக வலைதளத்துல வந்து நிறைய தவறான தகவல்கள், இது வந்து இத்தனை வருஷம் இடைவெளியில ஏற்படும், இப்படிலாம் இருக்கும்னு ஒரு தேவையற்ற கற்பனையை வந்து மக்கள் கிட்ட பரப்பி விடுறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து நமக்கு எழுது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதற்கானவங்க வந்து சொல்லும் போதுதான் அதனுடைய நம்பகத்தன்மையே வந்து நம்ம கணக்கிடுறோம். இப்ப வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க முறையான கணிப்பின் அடிப்படையில அந்த தகவலை வந்து கொடுக்குறாங்க, அப்ப வந்து மக்கள் வந்து அதை வந்து நம்பலாம். இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது, இந்த எல்நினோ காலத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது, அதற்கான காரணம் என்ன சார்?
0: ஆக்சுவலாக இப்போ இப்போ எல்லாம்

0: தெரியும். எலினோ வந்து அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வை தான் எலினோ என்று சொல்லிக்கிறோம். அந்த வெப்பநிலை உயர்வதனால் டைரக்டாக வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் என்னென்ன ஆக்சுவலாக அதனுடைய இம்பேக்ட், இப்போது அந்த எலினோ உருவாகுதுனால் உங்களுக்கு வந்து என்னென்னா வறட்சி ஏற்படும், வறட்சி ஏற்படும். அதனால் மரங்கள் செடிகள் வந்து அதனுடைய தன்மையை இழக்கலாம். கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணுடைய கெப்பாசிட்டி இழந்து. இன்னொன்று காட்டுத்தீ, இப்போ வந்து இப்போ வெப்பநிலை அதிகமாக இருக்கனால வந்து காட்டுத்தீகளாக வந்து இருக்கும். ஸோ இந்த காட்டு தீயினால உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடை வந்து அட்மாஸ்பியரில் அதிகப்படுத்தும்.
1: இப்போ எந்தெந்த ஃபேக்டர்ஸை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் இதை கணக்கிடுறீங்க சார்? இப்போ வந்து இந்த வருஷம் எல்நினோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கணக்கிடுறீங்க, அது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் சொல்லுங்க?
0: ஆக்சுவலாக நாங்கள் அந்த பசிபிக் பெருங்கடலே வந்து ஒரு 5 பகுதிகளாக பிரிப்பாங்க. பூமத்திய ரேகையினுடைய பகுதியில் ஈஸ்ட், மத்திய பகுதி, வெஸ்ட் பகுதின்னு பிரித்து அதை வந்து அந்த இந்த எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே வந்து அந்த இடத்த வந்து நினோ 1, 2, 3, 4, 3.4 வச்சுருக்கோம். பசிபிக் பெருங்கடலின் ஈஸ்ட் பகுதியை வந்து 1, 2 இருக்கும், நீனோ 1 and 2. அப்புறம் மத்திய பகுதியை வந்து 3, நீனோ 3 அப்படி அந்த இடத்து பேர். வெஸ்ட் பசிபிக்கை வந்து நீனோ 4 வச்சுருக்கோம். இன்னொரு பகுதி வந்து இந்த எல்நினோடைய எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே ஒரு பகுதி இருக்குது, நீனோ 3.4. அந்த 3 பாதி, 4 பாதி, ரெண்டுக்கும் இடப்பட்ட பகுதி வந்து நீனோ 3.4. அந்த பகுதியில் அளவிடப்படும் வெப்பநிலை வைத்து தான் அது எல்னினோவா லாலினோவா நியூட்ரல் கண்டிஷனான்னு சொல்லுவோம்.
2: எல்நினோ லானினா தாக்கங்கள் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் வி. பிரதீப்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம்.ஆர். கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஹெச். சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக என்ன துணிவாய், சாரமதி ராகம், ஆதி தாளம், முத்து தாண்டவர் பதம்.

நிகழ்ச்சிகள் அடுத்து பாட வேண்டுமே. ராகம் ஹம்சநாதம், ரூபகதாளம் எம் எம் தண்டபாணி தேசிகர் இயற்றியது.

நேரம் 10:11. அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து காணாமல் வீணிலே, காம்போஜி ராகம், கண்டச்சாப்பு தாளம், முத்துத்தாண்டவர் பதம்.

நிறைவாக தீராத விளையாட்டு பிள்ளை, ராகமாளிகை, ஏகதாளம் திஷ்டநடை, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றியது.

அரங்கிசை நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை வி பிரதீப்குமார் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி நேயர்கள், இப்போது கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் குங்குமம் திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.8°C, இயல்புக்கு 2.8°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 29.8°C, இயல்புக்கு 2.6°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 75%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.2°C, இயல்புக்கு 3.1°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 29.6°C, இயல்புக்கு 2.8°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 62%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39°C, குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை திரை இசை, தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீபிரகாஷ் துரைசுவாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகானம், 7:45 நகர்வலத்தில் சென்னை விமான நிலையத்தில் 5வது புதிய முனையம் சி அனுசுயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02 8:30 திரைகானம், காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்து சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி லக்ஷ்மிஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் மின்சார பேருந்து திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, நவீன கால சாதனை பெண்கள், பேராசிரியை வாசுகி அவர்களின் உரை, வளர் இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும், வழக்குரைஞர் மினிலா அவர்களுடன் நேர்முகம். 2:15 திரைகானம், 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ், 7:25 பண்ணை செய்தி, 7:30

0: உழவர் உலகம். கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் பா அனுராதா அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 9:15 திரைகாணம், 9:30 நாடகமலர். அப்பாவின் நடிப்பு, நாடகம் எழுதியவர் திருச்சி ஜார்ஜ். 10:00 காற்றோடு கலந்திடவா. 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் 3:10 இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் சஞ்சய் அபியன்கர் அவர்களின் பாட்டு, அனுராதா போத்வால் அவர்கள் பாட்டு. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், மாம்பலம் எம் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை, தூசி எம் குமார் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 காத் சவேரே. காலை 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. டாக்டர் விஸ்தாலி சங்கரராவ் அவர்களின் உரை. 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் டாக்டர் ஹரிணி ஸ்ரீவத்சா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். 6 சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renuka. Prime Minister Narendra Modi arrived in Melbourne, Australia this evening on the second leg of his three-nation visit. He was warmly received by Australian Minister for Housing, Minister for Homelessness and Minister for Cities, Claire O'Neill, upon his arrival. The Prime Minister said this visit will add vigour to the India-Australia Comprehensive Strategic Partnership. In a social media post, Mr. Modi said that he looks forward to the talks with his Australian counterpart, Anthony Albanese. The Prime Minister said that he will also have the opportunity to interact with the Indian diaspora, which is an important pillar of India-Australia Partnership. During his visit, Mr. Modi will participate in the 3rd India-Australia Annual Summit. He will also participate in the India-Australia CEOs Forum, where he will address a gathering of top business leaders from both countries. External Affairs Minister Dr. S. Jaishankar today called on Crown Prince Sheikh Sabah Al Khaled Al Sabah of Kuwait. In a social media post, the minister shared that he conveyed the greetings of Prime Minister Narendra Modi to the Crown Prince. Dr. Jaishankar appreciated the Crown Prince's commitment to take forward the bilateral cooperation of India and Kuwait. The External Affairs Minister also called on Prime Minister of Kuwait Sheikh Ahmed Abdullah Al Ahmed Al Sabah. Dr. Jaishankar thanked him for support to the Indian community's welfare and well-being. In a social media post, the External Affairs Minister welcomed the vision of Mr. Al Sabah for stronger and mutually beneficial inter-Kuwait cooperation. Dr. Jaishankar also met Defence Minister Abdullah Ali Abdullah Al Saleem Al Sabah. The External Affairs Minister spoke about defence industry cooperation and maritime security. India and Russia today reaffirmed their commitment to strengthen counter-terrorism cooperation at multilateral fora, including at the UN, BRICS, EAG and SCO. The Ministry of External Affairs said that the 14th meeting of the India-Russia Joint Working Group on Counter-Terrorism was held in New Delhi. Secretary West, Ministry of External Affairs CB George and Deputy Foreign Minister of Russia Dmitry Lubinsky co-chaired the meeting. Both sides condemned terrorism in all its forms and manifestation, including cross-border terrorism, and called for concerted action against terrorists, terrorist groups, and their proxies and affiliates. The Defence Research and Development Organisation, DRDO, today conducted a successful flight test of Pinaka Long Range Guided Rocket, LRGR, at the Integrated Test Range, Chandipur, in Odisha. The Defence Ministry said the rocket was tested for a user-defined minimum range of 60 kilometres. The Pinaka LRGR rocket is designed by Armament Research and Development Establishment in association with High Energy Materials Research Laboratory, with support from Defence Research and Development Laboratory and Research Centre, Imarit. Defence Minister Rajnath Singh has congratulated the DRDO, the Indian Army

0: several states affected by heavy rainfall, flood-like situation and landslides and assured them of all possible assistance from the centre. Mr. Shah spoke to Maharashtra Chief Minister Devendra Fadnavis, Gujarat Chief Minister Bhupendra Patel and Keralam Chief Minister V.D. Sathisan. In tennis, Ukraine's Marta Kostyuk and Czech Republic's Linda Noskova have advanced to the women's singles semi-finals in Wimbledon. 12th seed Marta Kostyuk reached her first Wimbledon semi-final with a commanding 6-3, 6-2 win over Italy's Jasmine Paolini on centre court today. 9th seed Linda Noskova booked her place in her maiden Wimbledon semi-final with a 6-3, 7-5 win over Belgium's Elise Martins. And that's the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேர்களே, 101.4 MHz FM ரெயின்போ, 100.1 MHz FM கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்திய அலை 720 KHz-ல் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.